நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 17 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4. இனி தொடர்வது குரல முதம்.

0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு.
0: அறிவில்லாதவனை அறிவு சொல்லி அறிவுடையவன் ஆக்கிவிடலாம் என்று அறிவு கூற புறப்படுபவன் இறுதியில் அறிவில்லாதவனாக பழிக்கப்படுவான். குறள் எண் 849 அதிகாரம் புல்லறிவாண்மை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஸ்கைகாஸ்ட் போன்ற வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பனிப்பொழிவு மற்றும் சீரற்ற பருவநிலை காலங்களில் விமான போக்குவரத்து சேவையை தடையின்றி மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உங்க ஆர்ஜே சுகன்யா. அனைத்து ஆர்ஜே சார்பிலும் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கணபதி கானங்கள் தொகுப்பிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

தீநேரம். சுதா ரகுநந்தன் குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:15 ஆகிட்டு இருக்கு. உழைக்க தயாராக இருக்கிற ஒருத்தருக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் உழைக்க நம்ம ரெடியா இருக்கோன்ற போது நம்ம கைக்கு வந்து சேரும். முயற்சி தன் மெய் வருத்த கூலியும் தரும். அதனால வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உழைக்க மட்டும் தயாராக இருங்க, வாழ்க்கை உங்களை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல் அடுத்த பாடல், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:23 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல விதை விதைத்தால்தான் செடி நன்றாக வளரும். அதே போல நல்ல எண்ணங்களை விதைத்தால்தான் வாழ்க்கை அழகாக பிரகாசிக்கும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும். என்னடா வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட நல்ல எண்ணங்களை என்றைக்குமே மாற்றிக்காதீங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் நினைக்கிறவங்க மூலமாக இல்லைனா கூட யாரோ ஒருவர் மூலமாக அது கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய குரலில் வந்துக்கிட்டே இருக்குது பக்தி நேரமில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

பி சுஷில மக்கரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:36 ஆயாச்சு. எஸ் பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமே மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வுமின்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ்

0: தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு செர்ஜய் கோபிர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதையடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது.

0: ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும் ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும் தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இது வெயில் காலம், வெயிலின் வேகம் அதிகமாகத்தான் இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் நம்முடைய சொத்து. அந்த வெயிலை நாம சரியா பயன்படுத்துறது இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் தென்னிந்திய மாநிலங்களை விட வட மாநிலங்களில் தான் வெயிலின் தாக்கம் அதிகம். வட இந்தியாவில் பாரதா வெயில் மிகவும் பிரசித்தம். மகாராஷ்டிராவில் நாக்பூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். இந்த ஊர் ஆரஞ்சு பழம் மிகவும் பிரபல்யமானது. நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்குது பாரதா பகுதி. கதர் துணியின் பயன்பாட்டின் மூலமாக தான் பாரதா வெயிலை சமாளிச்சுட்டு வருது. அந்த அளவுக்கு கதர் துணியை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துவாங்க. மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய நாட்டில் பாரதாவில் தான் கதர் விற்பனை அதிகம். தென்னிந்தியாவில் ஆந்திராவின் ராமகுண்டத்தில் தான் வெயில் அதிகம். மக்கள் வேலை செய்யும் நேரத்தை மாற்றி அமைத்து தான் வட இந்தியாவில் வெயிலை சமாளிச்சுட்டு வர்றாங்க மக்கள். பொன்னுசாமி ஐயா, எல்லா ஊர்லேயும் அப்படித்தானே? வெயிலின் வேகம் காலையில் 11 மணிக்கு மேலே பிற்பகல் 3-4 மணி வரை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக குழந்தைகள், வயசில் பெரியவங்க வெளியே போகக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் வெயிலின் வேகம் அதிகம்? என்ன காரணம்? பசுமை பரப்பு குறைஞ்சிடுச்சு. அதாவது மரம் மட்டைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கு. நாம் கொஞ்சம் மனசு வச்சோம்னா வரும் காலத்தில் வெயிலின் வேகத்தை குறைக்க முடியும். நாம் இருக்கும் பகுதிகளில் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முயற்சிக்கணும். ஒரு நபருக்கு ஒரு மரம் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் என்ற அளவில் வச்சு பராமரித்தா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. வெப்பநிலைங்கிறது எப்படி எப்போ அளவிடப்படுகிறது? செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட், இதுதான் அளவுகோல். வெப்பமானிங்கிறது அளவிடும் கருவி. இதில் குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை 2 அளவீடுகள் இருக்கு. வானிலை மையங்கள் அறிவிக்கும் குறைந்த அளவு வெப்பநிலை அதிகாலை 5 மணிக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பகல் 2 மணிக்கும் பதிவு செய்யப்படுது. 2க்கும் இடையேயுள்ள வித்தியாசம் வெப்பநிலை வேறுபாடு எனப்படுகிறது. ஓரிடத்தின் வெப்பநிலை அந்த இடத்தின் தரைப்பகுதிக்கு மேல் 1.2 மீட்டர் உயரத்தில் உள்ள காற்றின் வெப்பநிலை. இந்த உயரத்தில் தான் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மோமீட்டர் பொருத்தப்படுது. பொன்னுசாமி ஐயா, வெப்பநிலையை அளக்கும் போது தரையிலிருந்து 1.2 மீட்டர் உயரத்தில் வைத்து அளக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து உயர போக போக 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பத்தின் அளவு குறையுமா? ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வானிலை பற்றிய செய்தி வந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இப்போல்லாம் மிக

0: துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. இன்று மாலை இந்த மாநகரத்தில் இந்த இடத்துல மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சொன்னால் நாம் கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா மழையில் நனைஞ்சிருவோம். அவ்வளவு சரியாக சொல்லிடுறாங்க. அதே போல் பெய்யும் மழை நீராக இருந்தாலும் சரி, அடிக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி, அவற்றை சேமித்து சரியாக பயன்படுத்தணும். இயற்கையின் கொடை இவை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சுட சுட சூரியன், சூடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள் உங்க மார்னிங்க இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா.

எஸ் இந்த மார்னிங் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான மார்னிங்கா இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். எஸ் மே மாசத்தோட கடைசி நாள், கடைசி சண்டே, எல்லாருக்குமே ஜாலியான ஒரு சண்டேவா இந்த சண்டே இருக்கணும். அண்ட் சுகன்யா, எனக்கான குவெஸ்டன் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதல கேட்டுடுச்சு. ஆனாலும் என்னோட ஒரு கொள்கைப்படி ஒரு பாடலை உங்களுக்காக, இனிமையான பாடலா கொடுத்துட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட குவெஸ்டன் என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ண போறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக ஜே ஜே திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: ரேஷ்மி வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 7:07 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னையில. இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஐ, இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த கேள்விக்கு நான் ஈஸியா பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கடகடன்னு போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல உங்க கமெண்ட்ஸ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ற டைம்ல நீ என்ன பண்ணுவேன் எனக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக சூப்பர் ஹிட் மெலடி சாங்ஸ் எல்லாம் தான் உங்களுக்காக நான் கொடுக்க போறேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக ரமேஷ் விநாயகம் அண்ட் ஹரணி வாய்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8:00

8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

பாட்டி ஜெயா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வரும்போது 7:15 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க வணக்கம் சென்னையில. இன்னைக்கான கேள்வியை கேட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய பேர் விடைகள் அமைச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி, மாலினி தேவி அருணாச்சலம், சிவன் அருண் பாபு முல்லக்காடுலேருந்து, மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன், பட்டாளம் அப்துல் ஜலீல், வீரதுரை, பாபு முல்லக்காடுலேருந்து, ஹரிஹரன், பிரகாஷ், ரமா, சோமசுந்தர பிரபு பழையவண்ணாரப்பட்டையிலிருந்து, அண்ட் அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஹேமலதா, ராமகிருஷ்ணன் கொல்மங்கொண்டான்லேருந்து, கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அண்ட் புதுச்சேரியிலேருந்து கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், ஜெயக்குமார், பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து, அண்ட் ரங்கராஜன் டிநகர்லேருந்து, பொன்னியின்மேடு வண்ணை கணேசன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ராம்கிருஷ்ணன் கோவிந்தராஜன், சந்திரசேகர், விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், அண்ட் நரேஷ்குமார் வைஷ்ணவ் வெங்கடமே குட் மார்னிங் அண்ட் ஆன்சர்ஸ் அமைச்சிட்டே இருக்காங்க. சமுனி, மேலப்பேடு தயாளன், கதிரவன், மணிபாலு ராஜம்பேட்டையிலிருந்து, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ரோசையா ராணிப்பேட்டையிலிருந்து, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ஜெய் ராஜேஸ்வரி, அண்ட் பூபாலன் பாலா, அண்ட் இன்னும் நிறைய பேர், ரோசையா ராணிப்பேட்டிலிருந்து, புலுவலயம் ஆனந்த முருகன், மயிலை பட்டாபி, ஜூலை ரீஜா மனோகரன், இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்களுடன் எனக்குமே நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆன்சர்ஸும் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ஆன்சர் அண்ட் என்னென்ன பாடல்கள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெயம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், 101.4.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

உன்னிமேனன் மற்றும் கல்பனா குரல்ல பாடல் கேட்டு வரும்போது பா 7:27 ஆகிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு பாடல்ல பியூட்டிஃபுல் சாங் கேட்டு வந்தாச்சு. எஸ் சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நாம இன்னைக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. நமக்கு வேற யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கேசவன் காஞ்சிபுரத்துல இருந்து, அண்ட் ராகவன் ரங்கசுவாமி, நாகராஜ் கோவையில இருந்து, அண்ட் வி ஆர் செந்தில் அடையாளம்பட்டில இருந்து, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பட்டாளம் அப்துல், ஜலீல், விச்சூர் ராஜி, ராஜ்குமார், அண்ட் சூளை ரீஜா, மனோகரன், இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் விடையளிக்கிறாங்க, விடை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி பிரேக். ஸ்டே டியூன்ட் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

104.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில்
3: எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும். சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட

0: கன்னத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிழிப்புட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார் கன்னத்தை தடவிக்கிட்டே.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். கால் நூற்றாண்டின் அடையாளம். எஸ், 7:40 ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் அ லாங் லாங் டைம் எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு வந்தாச்சு கஸ்தூரி மான் திரைப்படத்திலிருந்து. இன்று ஒரு கவிதை பக்கத்தில் இன்னைக்கான கவிதையை வாசிக்க நான் ரெடியா இருக்கேன். ஓகே. என்ன ஆசை இருந்து விட போகிறது, தவிக்கும் போது சாய்ந்து கொள்ள ஒரு தோள், மௌனமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளும் ஒரு மனம், அமைதியில் துணையாக இருக்கும் ஒரு நிழல், சூடான ஒரு கோப்பை காஃபி, 10 இளையராஜா பாடல்கள். அவ்வளவேதான் என் உலகம் நிரம்பிவிடும். அவ்வளவேதான் என் உலகம் நிரம்பிவிடும்.

உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றதான் கேள்வி. நிறைய பேர் சரியான விடைகளை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலை வேளையில இந்த மாதிரி பாடல்கள் கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அண்ட் ஹரிஹரன், உமா மகேஷ், கமலா வர்தன், மதன் ஷேக் அண்ட் ராமச்சந்திரன் திருத்தணியிலிருந்து, கொடமண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பூக்கடை மணி, ஓம் பிரகாஷ் அண்ட் கோவை சுகம் ராஜா, மதுரை சோ சண்முக சுந்தரம், பத்மா சவுந்தர் ராஜன் அண்ட் அடையாளம்பட்டிலிருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கீதா ராஜகோபாலன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருமழிசை, அஸ்வினி நாகராஜ் அண்ட் கருப்ப சுவாமி, இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் விடைகளையும் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. நாங்களே விடை சொல்லிட்டு இருக்கோமே, நீ எப்பமா சொல்ல போற அப்படின்னா, இந்த பாடலுக்கு அடுத்த பக்கத்துல நானும் உங்களுக்காக விடை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து சாங் இஸ் ஆன் தி வே. Stay tuned to the Nuti 1.4.

ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 7:56 நிமிஷம் ஆயாச்சு. அப்படின்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. தான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மே 31, அதாவது இன்னைக்குதான் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்ச்சியை வெளிக்கொணர்தல், அதாவது நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு எதிரான போராட்டம் என்பதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் இருக்கு. இன்னைக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில என்னைக்குமே புகையிலையை தவிர்த்தோம் அப்படின்னா, புகையிலை எதிர்ப்பு தினமா கடைபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்க அனைவருக்குமே நல்லதா இருக்கும். இந்த தகவலோட மீண்டும் உங்களை 8:02 வந்து சந்திக்கிறேன். நன்றி. பை ஃப்ரம் சுகன்யா. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போல நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் நாளேடுகளில் சொல்லுற என்ன நியூஸ் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு செய்தியும் காத்துக்கிட்டு இருக்கு. தெளிவா இந்த செய்தியை கேட்டுக்கோங்கப்பா. வேலை வாய்ப்பு செய்திகள். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னால் ஆர்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் பாரா லீகல் வாலண்டியர்ஸ்

தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்பான பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் வாலண்டியர்ஸ் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். I repeat the website https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்ட பணிகள் ஆணையக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 604. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 1/6/2026 மண்டே மாலை 5:30 முன். கண்டிப்பா இந்த நியூஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தன்னார்வலர்கள், சமூக விழிப்புணர்வு உள்ள அல்லது சமூக ஆர்வலர்கள், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு, உங்களை தாண்டி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே டியூன்ட்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: ना கொஞ்சம் சீக்கிரம் ना
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சிருக்கேன். உங்க மார்னிங் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகிற மாதிரி தான் பாடல்கள் வரப்போகுது. 8:30 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல். காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல அவரோட வாய்ஸ்ல ஆன் த வே ஸ்டேடியம் 101.4.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: 8:40 ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நாளேடுகளில் இன்னைக்கு சொல்ல சொல்ல என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெள்ளி வென்றிருக்காங்கப்பா இந்திய அணி. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலக துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் மானு பாக்கர் மற்றும் சாம்ராட் ராணா ஜோடி வந்து வெள்ளி வென்றிருக்காங்க. இத்தொடரில் வந்து 2 தங்கம் 2 வெள்ளி என 4 பதக்கங்களை கைப்பற்றி இந்தியா 2வது இடத்திலையும் சீனா வந்து 1வது இடத்திலையும் இருக்காங்க. சோ வின் பண்ண அவங்க 2 பேருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இனிமேலும் வின் பண்ண போற அடுத்தடுத்து வர நபர்களுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக. பியூட்டிஃபுல் சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன்ட். 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ना कौन से सीख रहे ना
2: रश आर रेनबो சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எட்டு மணி 51 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நியூஸ் உங்களுக்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை திருப்பூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் ஜாலி தான். ஆனால் அப்படியே இந்த சைட் பார்த்தா வெப்பநிலையை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த நியூஸோட அப்படியே நான் வந்து டட்டா பை சொல்லிட்டு 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். இது 101.4. நான் போயிட்டு நான் யார் வருவா அப்படின்னு யோசிக்காதீங்க, காவியா ரெடியாக இருக்காங்க, வந்து உங்களுக்காக ஷோ பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் சரியா 9:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கிறதா, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சேர்த்தே சொல்லிடலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. ஏன்னா வந்து இது மற்ற நாள் மாதிரி கிடையாது, இன்னைக்கு சண்டே கரெக்டா. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இந்த சண்டேவை வந்து அணுகுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சா மறுநாள் காலையில எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நான்லாம் அந்த கேட்டகரியில தான் வருவேன். ஸோ இன்னைக்கு ரெஸ்டே எடுத்தாகணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சண்டேவை யோசிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சமத்தா வந்து காலையிலே எழுந்திருச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். சில பேர் வந்து ஓகே சன்ரைஸ் பார்க்க போலாமே பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலவு பண்ண போறேன், பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு வச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ எஸ் என்னோட சண்டேவுமே வந்து உங்க கூட ஜாலியா பேசுறது தான். எஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த

ஒரு மணி நேரம் அட்டகாசமான பாடல்கள் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ். ஹரிஹரசுதன் மீனாட்சி ஐயரோட குரல்ல, கபிலன் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டினேந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: 91.4 இங்க எல்லாமே தோணி.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பேன் அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்தரோட குரல்ல ஒரு அட்டகாசமான பாடல், எழுந்திருச்சு ஆடக்கூடிய பாடல்னே சொல்லலாம். பேட்ட திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 9:14 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து வேல்முருகனோட குரல்ல ஜிவி பிரகாஷோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே தூளு.

ஒரு தரமான ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பாட்டை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே ஆடிக்கிட்டே நான் இந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தேன், நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நேரம் சரியா 9:18 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து அட்டகாசமான பாடல்கள் தான் வந்து உங்களுக்காக நான் ப்ளே பண்ணிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட குரல்ல டி மானோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க இந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க இயலாமே தோலு.

0: 잠깐만, 담아라, 야.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 9:24 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்து இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பெண்களுக்கு வந்து உத்வேகத்தை தரக்கூடிய பாடல்னே சொல்லலாம். பாடலாசிரியர் விவேக் வந்து ரொம்ப அழகா வந்து வரிகளை வந்து செதுக்கி இருப்பாருன்னே சொல்லலாம். 36 வயது நிலை திரைப்படத்துல இருந்து லலிதா விஜயகுமாரோட குரல்ல சந்தோஷ் நாராயணனோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் DRY TMT கம்பிகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே

அந்நியன் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 9:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தாராள பிரபு திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட குரல்ல அவர் தான் இசையும் அமைத்திருக்காரு. கேட்டி நேந்திரங்கள் ரெயின்போ FM 101.4.

0: தவறுகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 9:41 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்து இருக்கோம். எல்லாருமே வந்து நான் என்ஜாய் பண்ற மாதிரி நீங்களுமே இந்த பாடல்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, யான் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து கானா பாலாவோட குரல்ல, கபிலன் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே தூளு.
3: Ding nak nak ding nak nak nak ding dang dang nak ding da dang nak nak

நேரம் 9:50 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். இனிமையான பாடல்கள், அட்டகாசமான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். எஸ் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் மற்றும் சுனிதி சௌஹானோட குரல்ல ஒரு அட்டகாசம்.

வழக்கமான பாடல் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நல்ல மனிதர்கள், நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை தான் வந்து நம்ம சந்திப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள், எதிர்மறையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சந்திக்க நேரிடும். அந்த நேரத்துல வந்து போட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்காதிங்க. ஆங்கிலத்துல ஒரு வரி ஒன்னு படிச்சங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதிர்மறையான விஷயங்கள் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை வந்து புறக்கணிக்கிறது நல்லது. ஆக வந்து நீங்களுமே பாசிட்டிவா இருங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த ரெண்டு பாடல் டபுள் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. லிஃப்ட் திரைப்படத்துல இருந்தும் தக் லைஃப் திரைப்படத்துல இருந்தும் கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நானுமே வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில சுகன்யா அக்காவோட சந்திக்கிறேன்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர்

நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை இன்று எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சினிமா மூவி அதெல்லாமே தானே. ஸோ அதை பேஸ் பண்ணியே கேட்டுடலாமே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன்.
0: ஓகே, அதை பேஸ் பண்ணியே ஒரு கேம் என் மூளைய கசக்கி புழிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேம்னா நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு அது பரிச்சயப்பட்ட கேம் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், லாஸ்டா அந்த கேம் நம்ம ரெண்டு பேர் விளையாடிப்போம், அதனால உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்ன கேம்னா, ஒரு திரைப்படத்தை 1, 2, 3 எத்தனை திரைப்படத்தோட பேரை வேணாலும் ஒரு வாக்கியத்துக்குள்ள வச்சு அவங்களும் சொல்லலாம், நானும் நாமளும் கேள்வி கேட்கலாம். ஒண்ணு, இப்ப நம்ம 1 to 10 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் அவங்க சூஸ் பண்ணணும், யூன்னு வந்தா அவங்க சொல்லணும், மீன் வந்தா நம்ம அவங்களை கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸோட அவங்க வெயிட் பண்ணும், அது வந்து ஒளிச்சு வச்சு சொல்லணும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து சொல்லிவிடக்கூடாது, ஒளிச்சு வச்சு. அந்த படத்தை வந்து அந்த டயலாக்குள்ள இருக்கான்னு தெரியாத மாதிரி ஒளிச்சு வச்சு சொன்னா அதுல இருக்க படங்கள் என்னென்ன இருக்குன்றத நாமளும் கண்டுபிடிக்கணும், அவங்களும் கண்டுபிடிக்கணும்.
1: சோ இதுல காலர்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுமே வந்து
0: கசக்கி எல்லாம் புழிய போறோம்.
1: ஓகே, ஆர்வமா இருக்கேன்.
0: ஓகே, காவியா ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால, நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால நம்பர் சொல்லிடலாமா? எந்த நம்பர் கால் பண்ணணும்னு 0444 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன போட்டுட்டு 2986003829520554 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஸ்டேடியோன்னு இது 101.4
1: இங்க எல்லாமே சமதுலு.

0: go!
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: பத்து மணி 11 ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் செட் கோதான் விளையாடிட்டு இருக்கோம். நானும் உங்க
4: காவ்யா.
3: எஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா விளையாட போறோம். நிகழ்ச்சியோட முதல் காலர் யாரு எங்க பாத்தலாமா காவ்யா?
4: பாத்திரலாம்.
3: ஓகே வணக்கம். வணக்கம்.
5: காலை வணக்கம். திரிவேதா மேடம், காவ்யா மேடம்.
3: திரிவேதாவா? ஆரம்பமே அவங்களா இருக்கே. சுகன்யா. சுகன்யா அண்ட் காவ்யா.
5: ஓகே ஓகே, ரெண்டு பேரும் ஒரே
4: எல்லாமே யாவா இருக்கறனால கன்ஃபியூஷன்.
3: சரி ஓகே.
5: ஆமா
3: ஓகே. 1 to 10 குள்ள ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க பாக்கலாம். சட்டன சொல்லுங்க.
5: ராயப்பேட்டை வெங்கட் பேசுறேன்.
3: சொல்லுங்க வெங்கட், 1 to 10 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
5: 8.
3: ஓகே 8னா நீங்க தான் எனக்கு எங்களை கேள்வி கேட்கணும்.
5: ஒரு
3: திரைப்படத்தோட பெயரை ஒரு வாக்கியத்துல வச்சு கிட்ட கேக்கணும். ஒளிச்சு வச்சு
4: கண்டுபிடிப்போம்.
5: தேவரின் திருவிளையாடல், தெய்வத்தின் அருள் வாக்கு.
4: திருவிளையாடல்,
3: தெய்வ அருளா? அருள் வாக்கு, தெய்வத்தின் அருள். அருள் வாக்கு கரெக்டா?
5: தெய்வம். அடுத்தது
3: தெய்வம்.
4: தெய்வம்
3: பாருங்களேன், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 3 படம் வச்சு சொல்லிட்டாருங்க. சூப்பர். நன்றி நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, நான் சொன்னல நம்மள விட நம்ம லிசனர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்ல இருப்பாங்க
4: சொல்லிட்டாங்க.
3: ஓகே அடுத்த காலர்.
6: எஸ் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். இருக்கீங்க ரெண்டு பேரும்?
4: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: ஒரு நம்பர் சொல்லுங்க.
6: அம்மா என்னை மளிகை சாமான் வாங்கி வர சொன்னால் நான் வாங்கி வந்தேன், தனக்கு என்ன என்று கேட்டால் 10 என்று நான் சொன்னேன்.
3: அம்மா மளிகை சாமான் இன்னொரு தடவை சொல்லுங்க. அம்மா என்னை மளிகை சாமான் வாங்கி வர
6: சொன்னால் நான் கணக்கு என்ன என்று என்னிடம் கேட்ட
3: அம்மாவின் கணக்கு.
4: அம்மா கணக்கு.
3: அம்மா கணக்கு.
4: அப்படா
3: நன்றி நன்றி. பாருங்க நாங்க ரெண்டு பேருக்கும் 3 பேருக்கும் அப்ளாஸ். நன்றி நன்றி.
4: சூப்பர்.
3: ஓகே அம்மாவின் கணக்கு தானே அது?
4: இல்ல அம்மா கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவி.
3: அம்மா கணக்கு தானா? ஓகே அடுத்த காலர். வணக்கம்.
7: வணக்கம்
3: வணக்கம்.
7: அண்ணாநகர்ல வந்து இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம்
4: வணக்கம்.
3: அவங்க வந்து எப்படி இருந்தாலும் டஃபா ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க. இப்ப நாம கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும், அவங்க சூஸ் பண்ற நம்பர் வந்து நாம கேள்வி கேக்குற மாதிரி இருக்கணும்.
4: ஆமா, எங்க ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க பாப்போம்.
7: 7.
3: ஆமா சரி ஓகே. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் கேக்கிட்டா. என் மண்ணில் இத்தனை பேரழகன்களா என்று வியந்து கொண்டிருக்கும் வேளையில் அழகிய தியாக வந்தாள் அவள்.

0: அவள் படம் ஒண்ணு இருக்கு, பேரழகன் அழகிய தீயே
1: பாருங்களேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல கேக்குறதுக்கு எங்ககிட்ட இல்லைங்க.
2: இப்படி எல்லாத்தையுமே சொன்னா நாங்க என்ன பண்றது?
1: சூப்பர் சூப்பர் மாலினி, சம நன்றி நன்றி நன்றி. என்னதான் முதல் காலர் வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் கொடுத்தாலும், அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒரு கேள்வி கேட்டாலும், அடுத்தடுத்து சூப்பர் சூப்பரா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்ன கேள்வியும் சூப்பர் தான். ஃபர்ஸ்ட் காலரா வந்து
2: சொன்னது
1: செமையா இருந்தது. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய காலர்ஸ் கிட்ட பேசலாம். இது என்ன கேம்ன்றது ஒரு தடவை நீங்க சொல்லிடுறீங்களா காவ்யா?
2: நான் சொல்றதை விட நீங்க விளக்கமா சொல்றது நல்லா இருக்கும்.
1: அவங்க வந்து அந்த கண்ணுகளை இப்ப நீங்க பாக்கணும் பாருங்க, தாண்டவமானது.
2: ஒண்ணு அவங்க குழம்பிடுவாங்க, அதனாலதான்
1: இல்ல இல்ல குழம்பாம நீங்க சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த லிங்க்ல நீங்க சொல்லுங்க, இப்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஒரு திரைப்படத்தோட பெயரை ஒரு நீண்ட வாக்கியத்துல, அது ஒரு திரைப்படமா இருக்கலாம், ரெண்டு திரைப்படமா இருக்கலாம், மூணு திரைப்படமாவும் கூட இருக்கலாம், ஒரு வாக்கியத்துல வச்சு நீங்க எங்ககிட்ட சொல்லணும். அந்த வாக்கியத்துக்குள்ள எத்தனை திரைப்படங்கள் ஒழிச்சுட்டு இருக்குன்றத நாங்க கண்டுபிடிப்போம். கண்ணாமூச்சரியரே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கு.
2: ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுறதுதான்.
1: ஓகே, இதேதான். இதுல வந்து 1 to 10 நீங்க சூஸ் பண்ற நம்பரை பொறுத்து நீங்க கேள்வி கேப்பீங்களா இல்ல நாங்க கேள்வி கேப்போமான்றது தெரியும்.
2: ஓகே
1: ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சுடா?
2: எஸ்
1: அடுத்து பேசிடலாம்ல,
2: பேசிடலாம்.
1: ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தி வாய்ஸ்ல சூரரை போற்று திரைப்படத்தில் The Paddles on the Way. Stay tuned to the 101.4.
2: இங்கே எல்லாமே சமதோலு.

0: set, set, go, go!
1: நேரம் 10:21 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினி குவிஸ். அதாவது வந்து நீங்களும் விளையாடலாம், நானும் விளையாடலாம், என் கூட சேர்ந்து சுகன்யாவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த காலருக்கு போயிடலாமா?
2: ஓகே, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: குட் மார்னிங் மேடம் இருவருக்கும்.
2: குட் மார்னிங். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ரங்கராஜன் மேடம்.
2: ரங்கராஜன் சார், ரெடியா இருக்கீங்களா?
3: அதாவது வந்து 8.
2: அதாவது வந்து 8. நீங்க தான் எங்க கேள்வி கேட்கணும்.
3: அப்படியா? நான் கணேசன் என்ற நண்பனுடன் போடியநாயக்கனூர் மிதிவண்டியில் டபுள்ஸ் சென்றோம்.
2: டபுள்ஸ்.
3: ஓகே,
2: போடிநாயக்கனூர் மிதிவண்டி கணேசன், இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு.
3: அதான் ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கு.
2: கணேசன் மிதிவண்டியில் போடி நாயக்கனூர்.
1: எனக்கு தெரிஞ்சு போடி நாயக்கனூர்னே ஒரு
3: கொஞ்சம் மாத்தி மாத்தி போடுங்க.
1: நான் கணேசன்,
3: நான் ஒரு தனி படம் இருக்கு,
2: நானும் ஒரு படம் இருக்கு.
3: ஆமா,
1: கணேசன்
3: மாத்தி போடுங்க சார். ஊரையும் பேரையும் மாத்தி போடுங்க.
1: நாயக்கனூர்,
2: போடி நாயக்கனூர் கணேசனா?
1: அவரே ஹெல்ப் பண்ணிட்டாரு நமக்கு.
2: நன்றி நன்றி, நம்ம லிசனர்ஸ்லாம் நல்லவங்க.
1: ஆமா,
2: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம். ரெண்டு பேருக்கா?
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
1: ஓகே, சொல்றீங்களா, நம்பர் சொல்றீங்களா?
4: சொல்லுங்க. என்ன நம்பர்?
1: நீங்க தான் சொல்லணும்.
2: 1 ல இருந்து 10 குள்ள நீங்க தான் ஒரு நம்பர் சொல்லணும்.
4: சரி, 1.
1: 1. நம்ம தான் கேள்வி கேட்கணுமா சுகன்யா?
2: ஆமா ஆமா.
1: ஓகே, கேள்வி கேட்டலாமா?
4: கேளுங்க.
1: அறை எண் 3 உள்ளது, நீங்கள் கேட்டவை.
4: அறை, அறைன்னு, அறைன்னு ஒரு படம் இருக்குதா?
2: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி.
1: சூப்பர்.
2: ஓகே, அழகா இருந்த ஒரு கணித வாக்கியத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும், நமக்கும் பண்றாங்கல்ல.
1: ஆமா, நம்மளும் பண்ணனும்,
2: மனிதமா பண்ணனும்ல நமக்கும்.
1: கண்டிப்பா. அடுத்த காலர் போயிடலாம்.
2: வணக்கம். நல்லா இருக்கும்.
4: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங். உங்க பேரை சொல்லிடுங்க.
4: கலா.
1: கலா சொல்லுங்க. கலா, நம்பர் சொல்லுங்க. 1 ல இருந்து
2: 1 வந்து நாங்க தான் கேள்வி கேப்போம்.
4: ஓகே,
1: கேட்டலாமா? ஈஸியா தான் இருக்கும். அரபு மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எதிரி நாட்டு மன்னன் கூறினான். ஆனால் அந்த ஊரில் அழகிகளும் அதிகம்.
2: பிச்சு பிச்சு போட்டிருக்கோம், ஆனா ரெண்டு படம் இருக்கு இதுல. நல்லவனுக்கு நல்லவன்ற வார்த்தையே யூஸ் பண்ணல அவங்க.
1: நானா ஒண்ணு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்றேன். அரபு மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எதிரி நாட்டு மன்னன் கூறினான். ஆனால் அந்த ஊரில் அழகிகளும் அதிகம்.
4: கல்யாண

0: என்னது கல்யாணமா? வாக்கியத்துக்குள்ள ஒரு மூணு படத்தோட பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கு, அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். தர புதிய படங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஓகே, வணக்கம்.
1: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: கார்த்திக் பேசுமா?
2: கார்த்திக், கேட்டீங்களா முன்னாடி நேயர்கிட்ட நான் சொன்ன கேள்விய?
1: ஆன்சர்
2: தெரியுமா? கேக்கலையா? ஓகே, அகைன் நான் சொல்றேன். அரபு மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எதிரி நாட்டு மன்னன் கூறினான். ஆனால் அந்த ஊரில் அழகிகளும் அதிகம்.
0: எனக்கு கொஞ்சம் டஃப்.

0: அழகிகளும் அதிகம்.
1: எனக்கு கொஞ்சம் டஃபா
0: குவெஸ்டின் புரியுறதுக்குள்ளே டைம் ஆயிருது.
2: அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: சரி, இதுல ரெண்டு படம் இருக்கு, அது ஈஸியான ரெண்டு படத்தையாவது சொல்லுங்க.
2: ஒன்று இருக்கு, ஒரு அழகி படம் இருக்கு, அழகி.
1: அப்ப நாலு படம் இருக்கு சொல்லுங்க. அழகி இருக்கு, அப்புறம்
0: அழகி ஒண்ணு. ஓகே,
2: இன்னொரு சொல்லுங்க சென்டென்ஸ்.
0: அரபு மக்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எதிரி நாட்டு மன்னன் கூறினான், ஆனால் அந்த ஊரில் அழகிகளும் அதிகம்.
1: இன்னொரு படம் என்னங்கறத காவியா சொல்லிருவாங்க. காவியா சொல்லிருங்க, எனக்கே டஃபா இருக்கு.
0: அரபு நாட்டு அழகிகள்.
1: அரபு நாட்டு அழகி பா, எங்க இருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பரவாயில்ல கார்த்திக், நம்ம மூணு படம் கண்டுபிடிச்சது போதும். நன்றி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள்
0: 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி எங்களோட விளையாடலாம்.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: கமல்ஹாசன் அவருடைய வாய்ஸ்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பியூட்டிஃபுல் சாங் கேட்டு வந்தாச்சு. 10:33 ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட்ஸ் அட் கோல. நான் உங்க சுகன்யா அண்ட்
1: காவ்யா
0: ரெண்டு பேரும் சேர்ந்தா விளையாடிட்டு இருக்கோம். சினிமா விளையாடிட்டு இருக்கோம்ல காவ்யா.
1: அதேதான்
0: ஒன்ல இருந்து 10 இந்த முறை வந்து நம்மளா ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போமா?
1: அப்போ வந்து நம்மளே வந்து இது பண்ற மாதிரி தான் ஆகிடும்.
0: ரொம்ப ரூல்ஸ் ராமானுஜமா இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. காலை கிட்ட போயிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம். சுகன்யாக்கும் காவியாக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: நிகழ்ச்சி போது பாட்டு எல்லாம் அருமையா இருக்கு.
0: கோவில்
2: முரட்டுக்காலை வாழ்க்கை
0: எல்லாமே படம் பேர நீங்களே சொல்லிருக்கீங்களே.
1: வாக்கியத்துல மறைச்சு வைக்க சொன்னா
2: புது வசந்தம்.
0: நீங்க சொன்னது அஞ்சுமே படங்க. கோவில் முரட்டுக்காலை புது வசந்தம் வாழ்க்கை
1: எல்லாம் படம் தான். நாங்க வந்து மறைச்சு வச்சு கண்டுபிடிச்சு.
0: சரி பரவாயில்ல, நீங்க வந்து கண்ணாமூச்சி ஏரியா எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. அவ்வளவுதான். அப்ளாஸ் கூட்டுக்கு
2: போறோம்.
0: நன்றி.
1: சுலபமா வந்து விளையாடியே
0: சுலபம் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. ஓகே அடுத்த காலர். வணக்கம்.
3: வணக்கம். அத்தியத்தனி தமிழேந்தி.
1: எஸ் தமிழேந்தி. நம்பர் சொல்லுங்க பாப்போம்.
0: அனுபவங்கள் அனைத்தும் 6 தொடங்கியவை.
3: ஒரு படம் தானே?
0: ஆமா.
1: 4-60
0: சூப்பர். நன்றி நன்றி நன்றி. இந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நாம குடுக்கற டைம் விட இவங்க கண்டுபிடிச்சு
1: இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது?
0: அடுத்தடுத்த வாக்கியங்களை எங்க போய் தேடுறது?
1: கரெக்ட்.
0: ஓகே அடுத்த காலர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். பிரகாஷ் பிரசேவாக்கம்.
1: எஸ் பிரகாஷ். நம்பர் சொல்லுங்க பாப்போம்.
4: 1.
1: யாரு?
0: நாமதான்.
1: நாமதானா? ஓகே. வியட்நாமில் ஒரு சிறுமி விரலுக்கேத்த காலணி அணியாததால் வீக்கம் ஏற்பட்டது.
4: வியட்நாம்னு ஒரு படம் இருக்கு.
1: வியட்நாம்னு படம் இருக்கு
0: இல்ல, அதோட சேர்த்து ஒரு ஒன்னு வரணும்.
1: ஆமா.
4: வியட்நாம்.
1: வியட்நாம்
0: அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு அதுல.
4: அப்படிங்களா? வியட்நாம். வியட்நாம் வீடுன்னு வருமா?
0: கரெக்ட். வியட்நாம் வீடு. இன்னொரு படம்.
4: அப்புறம் என்ன சொன்னீங்க? உடனே
0: சொல்லுங்க.
1: வியட்நாமில் ஒரு சிறுமியின் விரலுக்கேத்த காலணி அணியாததால் வீக்கம் ஏற்பட்டது.
0: நன்றி நன்றி.

0: ஆமா டைரக்ட் அப்ளாஸ். சரியான விடை. ஓகே, இதே மாதிரி நீங்களும் இந்த கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 298-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 இந்த எண்களுக்கு. ஸ்டே டியூன்ட், இது 101.4.
1: Get set go!

0: என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து சாங் கேட்டு வந்தாச்சு. 10:43 ஆகும் போது காவ்யா, நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-00-38 2952-05-54 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், ஓகே, என்னன்னு தெரியல, பேசல. ஓகே காவ்யா, இந்த கேப்ல நீங்க எனக்கும் நான் உங்களுக்கும் ஒரு கேள்வியை கேட்போமா?
1: கேட்டுலாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், விக்ரம் என்ற மாணவன் தமிழுக்கு 96 என்ற எண்ணை மதிப்பெண்ணாக பெற்றிருந்தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறேன்.
0: ஓகே விக்ரம்,
1: ஓகே
0: மாணவன்,
1: ஓகே
0: தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தம் இருக்கா?
1: ஆமா,
0: 96
1: இல்ல, நீங்க வந்து இவ்ளோ ஈஸியா சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியாச்சும் நடிக்கலாம்ல.
0: ஓ அப்படிதானா,
1: அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் டஃபா கேட்ட,
0: இன்னும் கூட ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு கடகடன்னு வந்துட்டேன்.
1: இல்ல
0: சாரி காவியா மேடம்,
1: ப்ரிபரேஷன்லாம் வேஸ்டா போச்சு.
0: வேஸ்டா போல, இவ்ளோ டஃபா எடுத்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம்.
1: ஓகே, மன ஆறுதல் தான்.
0: அதே மாதிரி நானும் ஒன்னு கேக்குறேன்.
1: ஓகே,
0: ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நிறைஞ்ச மனசுக்காரங்களுக்கு விடிஞ்சா கல்யாணம், ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
1: பழைய படமா விடிஞ்சா கல்யாணம்? அது ஒண்ணா? ஓ அது படம்,
0: அது படம்.
1: ஓ சூப்பர்,
0: அது படம்.
1: நிறைஞ்ச மனசுக்காரர்கள், நிறைஞ்ச மனசு, அவ்வளவுதான். ஆக்சுவலி அங்கிருந்து எனக்கு சுகன்யா சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க.
0: சரி, இப்படிலாம் வந்து ஓபனா சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது?
1: கரெக்ட் தான். அந்த மாதிரி நமக்குள்ளே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே நல்லது. நேயர்களுமே வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து குவெஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆன் த ஸ்பாட்ல பேசி நம்மள வந்து செஞ்சுட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டஃபா இருக்கும், யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி தான் கேட்கும் போது, ஐயையோ இன்னும் நமக்கு ப்ரிப்பரேஷன் தேவையோங்கிற மாதிரிதான் இருந்துச்சு.
0: ஆமா, இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் காலர் சொல்வேன், கண்டிப்பா நான் வியந்து போயிட்டேன்னு சொல்வேன். ஏன்னா வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதுதான் நமக்கு ஷோன்னு சொன்னோடனே அவங்க அழகா எடுத்து கொடுத்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: கரெக்ட். எனக்கு எந்த காலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவரே 5 படத்தையும் ஆன்சரா சொல்லிட்டு நமக்கு வந்து ஆமா வேலையை ஈஸி ஆகிட்டாரு. சோ அதுதான்.
0: சோ இன்னைக்கு இந்த ஷோவை நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம், லிசனர்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கிற நம்பிக்கையோட மீண்டும் நான் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நீங்க காவியா?
1: திரைகானம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.
0: ஓகே, இந்த நாள் மட்டுமில்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நல்லா இருக்கும். ஸ்டே டியூன், பை பை அண்ட் டேக் கேர்.
1: இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற. பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம்.
1: குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: நல்லதுங்க, நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமா செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில நாம ஜுகல்பந்திய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சவால்ல இப்போ ஜுகல்பந்திய முதல் முறையா பாக்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்றாரு, பிறகு 3வது முறையா இதே மாதிரி. உங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி விரிவா விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க செஞ்சிருக்கிற சாகசம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்.
2: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவுல இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
3: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில பெட்டி ஆபீசரா இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமா ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 10.9 வினாடிகள்ல கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளம் ஆகட்டும், என் களப்பணி கடற்படை ஆகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்கு. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னன்னா, எந்த ஒரு பண்டிகை ஆகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் என்னை அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத

0: எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தாரு. தீவிரமான வெயில்ல ஓடினாரு. நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்க அப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டர் தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் 2 நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறதை பத்தி சொல்லும் போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோட இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாத்தான் செய்யறேன்னா, சரியாத்தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேலைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டுல இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமா இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது. தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைபடாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு என்னைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகள துறையில நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த களத்துல குதிச்சேன்னு சொன்னா பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இத செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ ஏன் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
2: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17 கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:10.15 கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டி தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க

0: விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர்வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன். அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்புல ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரோட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதுல விளையாட்டுல ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமா உழைச்சி நீங்க நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர் நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்கடாவும். பொதுவாக இந்த லங்கடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட

மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 சேர்ந்தவை. அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.

நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை.

நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டுமக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தார்.

0: ஆக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும், அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள், அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2015 ஜனவரி மாதம் 22 தேதி அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஆண்டான 2026 ஜனவரி மாதம் 22 தேதி அன்று செல்வமகள் சேமிப்பு திட்டமானது 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தங்கள் மகள்களின் எதிர்காலத்தின் மீது கோடிக்கணக்கான குடும்பங்கள் வைத்துள்ள கூட்டு நம்பிக்கைக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. தொடங்கப்பட்டதிலிருந்து 4 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. செல்வமகள் சேமிப்பு திட்டம் செயல்படும் விதம் பற்றி தெரிந்து கொள்வோம். செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது ஒரு குறைந்த இடர் கொண்ட வைப்பு திட்டமாகும். இதில் அசல் தொகைக்கும் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்பட்டு ஆண்டுதோறும் செலுத்தப்படும் வட்டிக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த திட்டத்தில் தற்போதைய வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% ஆகும். செல்வமகள் சேமிப்பு திட்டமானது பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு பெண் குழந்தையின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடுகட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி, நிதி பாதுகாப்பு மற்றும் தன்முனைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்த முயற்சி பெண்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் தற்சார்பு நிலையை அடையும் தொலைநோக்கு பார்வைக்கும் பங்களிக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கினை பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் தங்களது பெண் குழந்தைக்காக எந்த ஒரு இந்திய அஞ்சல் அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பொதுத்துறை வங்கியின் கிளையிலோ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறை வங்கிகளிலோ கணக்கை திறக்கலாம். பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து 10 வயது ஆகும் வரை எந்த நேரத்திலும் இந்த கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு 1 கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்குகளை திறக்கலாம். இருப்பினும் இரட்டையர்கள் அல்லது அதற்கு அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்தில் உரிய பிறப்பு சான்றிதழ்களுடன் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு உட்பட்டு 2-க்கும் மேற்பட்ட கணக்குகள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த கணக்கை இந்தியாவில் எந்த இடத்திற்கும் மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை இந்த கணக்கை பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. இது சேமிப்பை கண்காணிக்கவும் குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு நிதி திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் பாதுகாவலருக்கு உதவுகிறது. 18 வயதை அடைந்தவுடன் கணக்கு வைத்திருப்பவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் கணக்கை தானே தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளலாம். SSY கணக்கை தொடங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். சுகன்யா சம்ரிதி கணக்கு திறப்பு படிவமானது வங்கிகள் அஞ்சல் அலுவலகத்தில் கிடைக்கும். பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படும் ஆதார் எண், வருமான வரி விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிரந்தர கணக்கு எண் அல்லது படிவம் 60. இந்த ஆவணங்கள் மூலம் கணக்கை தொடங்க முடியும். பெற்றோர்களும் பாதுகாவலர்களும்

0: எஸ்எஸ்ஒய் கணக்கில் குறைந்தபட்ச ஆரம்ப வைப்பு தொகையாக 250 செலுத்தி தொடங்கலாம். மொத்த வருடாந்திர வைப்பு தொகை வரம்பானது 150,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் வரை வைப்பு தொகை செலுத்தலாம். ஒரு கணக்கு வைத்திருப்பவர் முந்தைய நிதியாண்டின் இறுதியில் உள்ள இருப்பில் 50% வரை கல்வி நோக்கங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது பூர்த்தியானாலோ அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ இவற்றில் எது முதலில் நிகழ்கிறதோ அப்போது இந்த வசதி கிடைக்கும். விண்ணப்பிக்க கணக்கு வைத்திருப்பவர் உறுதி செய்யப்பட்ட சேர்க்கை அனுமதி சீட்டு அல்லது தேவையான செலவுகளை குறிப்பிடும் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டண சீட்டு போன்ற தொடர்புடைய ஆவணங்களுடன் ஒரு முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப பெறும் தொகையை மொத்தமாகவோ அல்லது தவணைகளாகவோ எடுக்கலாம். இருப்பினும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திரும்ப பெற முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் திரும்ப பெறப்படும் தொகையானது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான கட்டணங்கள் மற்றும் செலவினங்களை விட அதிகமாக இருக்கக்கூடாது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளம் பெண்களுக்கு நம்பிக்கை மற்றும் அதிகாரமளித்தலின் அம்சமாக திகழ்கிறது. இது அவர்களின் கனவுகள் விருப்பங்களுக்கான அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேர்கள் இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றி கேட்டோம். இனி தொடர்வது
2: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேரம் 12:09. வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஆய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன் மற்றும்
1: ஆர்ஜே ரம்யா சங்கர்.
0: ரம்யா, இன்னைக்கு நம்ம ஆய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எந்த தலைப்பை பத்தி பேசுறதுறோம்?
1: அதாவது சூப்பரான ஒரு தலைப்பு தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: சூப்பரான தலைப்பு நீங்களே சொல்லிட்டீங்க.
1: நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் சொல்வீங்க, பாக்குறீங்களா?
0: ஓகே ஓகே, சொல்லுங்க
1: என்ன தலைப்பு அப்படினா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற செலவு அப்படின்னு கருதுற ஒரு விஷயம்னா என்ன?
0: ரொம்ப அருமையான தலைப்பு தான்.
1: சொன்னா இல்லையா, நீங்க சொல்வீங்க என்ன?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எஸ் அந்த விஷயம் என்னன்னு நானும் சொல்ல போறேன், நீங்களும் வந்து சொல்லுங்க இடையில.
0: கட்டாயம் கட்டாயம். அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது போல தேவையற்ற செலவுகள் என்ன அப்படின்னு நீங்க கருதுவது உங்களோட உங்க அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-00-38, மற்றொரு எண்ணான 295-2-0-554.
1: எஸ்.
0: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலாமா, சொல்லுங்கம்மா. தலைப்பு கேட்டீங்களா?
1: வணக்கம் வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா.
2: எனக்கு வந்து வேலைக்கு போறேங்க மேடம், எனக்கு போகும் வீட்டை இருப்பாங்க, அந்த அதுக்கு கடை வைக்கணும். அப்புறம் சீசன் 6 மாசம் வந்து சீசன் எடுக்கிறேன், அதுக்கு அவ்வளவுதான். வேற வந்து அம்மா எடுத்துருக்காங்க.
1: அடுத்தது என்ன சொன்னீங்க? 6 மாசத்துக்கு ஒரு தடவை
2: சீசன் கார்டு.
1: ஓகே ஓகே ஓகே, அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா?
0: அது பயனுள்ளது தானம்மா.
2: டெய்லி முடிஞ்சு ஓடி ஒரு டைம் சினிமா டிக்கெட் எடுத்துக்கிறதுல 6 மாசம் டிக்கெட் வைத்து வச்சுப்பேன், அது நம்மளுக்கு கொஞ்சம் செலவாகுமோ. ஃபோர் ஜி கார்டு பண்றது இல்லையா, அவ்வளவுதான். அம்மா எனக்கு தேவையான செலவு கொடுப்பாங்க, வீட்டில் சாப்பிட சாப்பாடு, அவ்வளவுதான். ஏன்னா தேவைப்படுது, அவன் அம்மாட்டி வாங்கிடுவோம்.
0: நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க ரம்யா, நீங்க அது மாதிரி தேவையில்லாத செலவு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?
1: இல்ல, கலாமா வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரீசார்ஜ் பண்ற விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நிறைய பேர் வந்து ரொம்ப பேர்டனா வந்து நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, முடிய போகுது அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நமக்கு வந்து இது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, என்னடா இப்பதான் போட்ட மாதிரி இருக்காது, காலியா போகுது அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, இப்பவே சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப நேயர்கள் கிட்ட கேட்டுட்டு பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்.
0: அடுத்த ஒரு காலர்,
1: எஸ் பேசிடுவோம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.

0: சார், இது ஆயுசு நீத நிகழ்ச்சி சார், மகளிருக்கு மட்டும். நன்றி சார், நன்றி.
1: வணக்கம்.
0: அடுத்த காலர், வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஷ் பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கிய, வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கை இன்னைக்கு எல்லாம் வரதுக்கு அப்புறம் இருந்தாலும் அடுத்த கூட பார்த்து பார்த்து இல்லாம, அதாவது வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா, கண்டிப்பா மண். சொல்லுங்க, நீங்க எதை நினைக்கிறீங்க?
2: கூட உண்டு. ஏன்னா ஒரு வீடு, குட்டி வீடு இருந்துச்சு, ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்ப அவங்க சிரமமா இருந்துச்சு, அவங்க தூங்கவும் அவங்க கஷ்டப்படுறதுக்கும். அப்ப ஒரு சாமியார்கிட்ட போய், எங்களுக்கு வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப சிரமப்படுறோம் சொல்லும்போது, நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்க வீட்டுல ஒரு மூளையில ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் கட்டி போடுங்க நாளைக்கு அப்படின்னு. ஐயோ, நம்மளுக்கே சிரமமா இருக்கு, ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டா என்ன ஆகுமோன்னு. சரி, சாமியார் சொல்லிட்டாரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டிய மூளையில கட்டி போட்டாங்களாம். கட்டி போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து தூங்கி இருக்காங்க. அது வீச்சம், அந்த இது, அது படுத்துற பாடு அப்படி எல்லாம் பாத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அப்ப 2-3 நாள் சேர்ந்து இப்படி ஆட்டுக்குட்டியை கட்ட வச்சிருந்தீங்களே, ரொம்ப சிரமத்துல இருக்கும் சொல்லுவோம். இந்த இப்ப ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் நீங்க வெளியில குடுத்துருங்க, வித்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேரின்னு கொண்டு போய் வித்துட்டு வந்த பிறகு, அதை சுத்தம் பண்ணிட்டு படுத்த பிறகு, அவங்களுக்கு தாராளமா இருந்துச்சான் அந்த வீடு, அந்த இடம் எல்லாம். அப்ப இவ்வளவு தாராளமா இருக்கிற வீட்டை போய் நம்ம நெருக்கடின்னு சொன்னமே, ஆட்டுக்குட்டி போன பிறகு வாடை இல்ல நல்ல சொல்லிட்டு மறுபடியும் சாமியார்ட்ட போய், இப்ப நல்லா ரிலாக்ஸா நாங்க தூங்குறோம் சொன்னா, இதுதான் எல்லாரோட மனசு வாழ்க்கையும் தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்குள்ள புகுத்தி வச்சுக்கிட்டு குத்துக்க குடையுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப
1: கண்டிப்பாமா, உங்க வாழ்க்கையில நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைக்கிறது என்ன விஷயம்?
2: தேவையில்லாத செலவு வந்து, என்னோட பிள்ளைகள்லாம் நாங்க கஷ்டப்பட்டாலுமே, அரசு பள்ளி, தனியார் பள்ளிக்கு தேவையில்லைம்மா காசு. ஆங்கில வழி கல்விக்கு பணம் கட்டுறது தேவையில்லை. ஏன்னா படிப்புங்கிறது எங்க படித்தாலும் பிள்ளைங்க, அந்த காலத்துல அரசு பள்ளியில, அரசு கல்லூரியில படித்தவங்க எல்லாம் பெரிய பெரிய மேதைகளா மாறி இருக்காங்க இல்லையா. அதனால என் பிள்ளையெல்லாம் அரசு பள்ளியில படித்ததுனால அந்த செலவு தேவையில்லாத செலவா மாறிச்சு, எனக்கு பொருளாதாரத்தை ஈட்டுச்சு. அதே மாதிரி மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனை தான் போய் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவையில்லாத செலவு தான். மருத்துவமனைக்கு போவோமா, அதனால நாங்க எளிமையான வாழ்க்கையும் சிக்கனமான வாழ்க்கையும், பொருளாதாரம் கடன் இல்லாம வாழ்க்கையும்.
1: கண்டிப்பா, சூப்பரான விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்.
0: ரம்யா, ஒரு பாடலுக்கு பிறகு
1: கண்டிப்பா
0: பேசுவோம்.
1: என்ன பாடல் போட போறோம்?
0: மறுபடியும் படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர காத்துட்டு இருக்கு. இளையராஜாவுடைய இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: சூப்பர், ஓகே.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ டிஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. ஆயுஷ் நிகதி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன் மற்றும்
1: ஆர்ஜே ரம்யா சங்கர்.
0: ரம்யா சொல்லுங்க. ரம்யா, இன்னைக்கு என்ன தலைப்பு? நம்ம ரொம்ப அருமையான தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையற்ற செலவு என கருதுவது என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நேரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரம்யா.
1: இல்ல, இந்த தலைப்பு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால வந்து நான் நிறைய வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. நீங்க சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்.
0: அதாவது ஒரு பொன்மொழி ஒன்று நினைவுக்கு வருது.
1: சொல்லுங்க.
0: சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருங்கள், ஏனெனில் பெரிய கப்பலை கவிழ்ப்பதே சிறிய ஓட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம், சின்ன செலவு அப்படின்னு நம்ம ரொம்ப அலட்சியமா இல்லாம அதையும் கவனமா பாத்துக்கணும்.
1: கண்டிப்பா.
0: ஆமா ஆமா. ஏன்னா ஒரு 100 ரூபாயில 1 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கு?
1: 99 ரூபாய்.
0: அந்த 99 ரூபாவும் ஏன்னா எளிமையா வந்து பார்த்தோன்னா செலவாயிடும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா?
1: இல்ல, நீங்க சொல்ற விஷயமும் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் வந்து இது வந்து என்ன, ஒரு 50 ரூபாய் தானே, ஒரு 20 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசால்ட்டாக செலவு பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஆனால் அந்த செலவுகள் தான் வந்து நம்மளுடைய சேமிப்பை வந்து காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஏன்னா
1: சின்னது அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றது வந்து தேவையில்லாத செலவுகளுக்கும் சிலருது வந்து யோசிக்காமலே பண்ணிடுவோம். இது நம்மளுக்கு வேணுமா, இப்பவே வேணுமா, இல்ல பொறுமையா வாங்கிக்கிற அளவுக்கு டைம் இருக்கு அப்படின்னு யோசிக்காமலே பண்ணிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள்.
0: கண்டிப்பா பேசுவோம். ஒண்ணு இடையில ஒரு இன்னொரு பொன்முடி ஞாபகம் வருது. அது பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், ஆனால் நம்பிக்கையான இடத்தில் பணத்தை வையுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அலட்சியமா செய்யாம அதை வந்து என்ன பண்ணணும், அவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணணும்.
1: கண்டிப்பா.
0: அடுத்து ஒரு பாடல் கேட்டு

0: வந்துடலாம். அடுத்து என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1: என்ன பாடல்?
0: ரோஜா படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர காத்துட்டு இருக்கு. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் ஒரு அருமையான பாடல் வர காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 12:22 ஆயிட்டு இருக்கு. ஆயுஷ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன் மற்றும்
1: கூடவே ரம்யாவும் இருக்கேன்.
0: ரம்யா, அன்னைக்கு வந்து ஒரு அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க.

0: ஒரு அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையற்ற செலவு என கருதுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நேயர் நேயர்கிட்ட பேசுறோம்.
1: எஸ், யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி மேடம் சொல்லுங்க.
2: அதிக தேவையில்லாத செலவுன்னு நான் எதை பாக்குறேன்னா, ஒரே பொருட்கள் தான், இப்போ ஒரு ஆடையா இருக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டு பொருட்களா இருக்கலாம், ஒரே பொருட்கள் தான். ஆனா அது வந்து விக்கிற இடம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் ஷாப்ல அது பிரைஸ் நார்மலா இருக்கும். மால், வணிக வளாகம் அங்கெல்லாம் போனீங்கன்னா செம காஸ்ட்லியா இருக்கும். வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் நிச்சயமா ஆசைப்படுவாங்க. எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, நம்ம ரிச்சுன்னா டெய்லி கூட கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கொஞ்சம் நடுவா இருக்கிற போது, மிடில் கிளாஸா இருக்கும் போது அவங்களை அங்க கூட்டிட்டு போனோம்னா ஒன் வீக் காசு ஒரே நாள்ல கூட செலவாயிடல. ஏன்னா அங்க வந்து ஒரே பொருட்கள் தான், ஆனா ரேட் டிஃபரன்ஷியேட் ஆகும்.
1: கண்டிப்பா.
2: சோ இது நம்ம பார்த்து நம்ம செலவு பண்றது நல்லது. சோ இதுதான் நான் வந்து தேவையில்லாத செலவுகள், ஒரே பொருள் தான் ஆனா டிஃபரெண்ட் ஆகுது பிரைஸ்.
1: ஓகே, அந்த விலை வந்து எங்க குறைவா இருக்கோ அந்த பொருளையே வேற இடத்துல வாங்கிக்கலாம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இது பெண்களுக்கான ஷோ இல்லையா சார்? இது பெண்களுக்கான ஷோ சார். ஹாய் ஸ்நேகிதின்றது, நீங்க அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். நன்றி, நன்றி சார், நன்றி.
0: ரம்யா சொல்லுங்க, தேவையற்ற செலவு அப்படி வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில் நீங்கள் தேவையற்ற செலவு என கருதுவது என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: எஸ், கண்டிப்பா. என்ன செலவு அப்படின்னா, எனக்கு வந்து லிஸ்ட் அப்படியே ஒன்னு ரெண்டு இருக்கு. ஒன்னு மட்டும் இப்ப சொல்ல நினைக்கிறேன். இப்போ ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம ஒரே பொருள் தான் ஆனா ஒரு சில இடங்கள்ல டிஃப்ரெண்டான விலை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து ஆடைகள்லாம் இருக்கும். அந்த காலத்துல வந்து தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுப்போம். இப்ப வந்து நம்ம எப்பப்பெல்லாம் தோணுதோ வெளியெல்லாம் பாக்குறப்ப, ஏ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த மாதிரி எடுத்து போடுவோம் அப்படின்றது. அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அல்லது ட்ரெண்டிங்ல போட்டாங்க அப்படின்னா, ஏய் இந்த ட்ரெஸ்ஸும் நமக்கு வேணும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ட்ரெஸ் போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம போய் எடுக்கிறது நான் யோசிப்பேன், நம்ம கிட்டதான் ட்ரெஸ் இருக்குல்ல, எதுக்கு இந்த தேவையான செலவு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அதுக்கப்புறமா வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயம்.
0: ஓகே ரம்யா, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நேரம் 12:30 ஆயிட்டு இருக்கு. ஆயுஷ் நேத நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையற்ற செலவு என கருதுவது என்ன அப்படின்னு. கட்டாயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவையற்ற செலவு கண்டிப்பா இருக்கும். அந்த அனுபவங்களை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 298600038, மற்றொரு எண்ணான 295205544. இணைப்பு எண்ணாக 044 என்ற எண்ணை சேர்க்க மறந்துடாதீங்க. ரம்யா, நம்ம ஒரு நல்ல ஒரு தலைப்பை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா
0: செலவுகள் வந்து எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் கண்டிப்பா செலவு, வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பா இருக்கும்,
1: இருக்கணும்.
0: அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, செலவு அப்படின் போது ஒரு பொன்மொழி ஞாபகம் வருது எனக்கு.
1: அதாவது இந்த சோப்புலாவே பொன்மொழி சொல்லி நிறைய வந்து அப்படியே அழகாக்கிடுறாரு. சொல்லுங்க.
0: தேவையற்றதை வாங்க நினைத்தால் தேவையானதை விற்க நேரிடும்.
1: அவங்க தேவையில்லாத செலவை குறைக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு போயிருப்பாங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் சார்.
1: சார், இது பெண்களுக்கான ஒரு ஷோ சார். ஹாய் ஸ்நேகிதின்றது.
0: ஓகே சார், நன்றி சார்.

0: எஸ்
1: சொல்லுங்க
0: அதாவது
1: ரம்யா.
0: தேவையில்லாத செலவுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுங்கள்.
1: நானா அதாவது ஒரு நாளைக்கு இந்த டீ இருக்கு இல்லையா, தேநீர் சொல்லுங்க இல்லையா, ஆமாம், இது மிகப்பெரிய ஒரு செலவுங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 தேநீராவது குடிச்சிட்டு வந்துடுவோம்.
0: ஓகே, வெளியில
1: வெளியில
0: ஓகே.
1: ஆமா, இது மாதிரி எதனா அப்புறம் நினைச்சு பாப்பேன். நம்ம 4 டீ அப்படின்னா கூட 4 15 60 ஆயிடுச்சு இல்லையா. அப்போ ஒரு நாளைக்கு 60னா 10 நாளைக்கு பாருங்க. அப்ப தேவையா நாம நினைச்சோம், ஆனாலும் அதை தடுக்க முடியல.
0: அன்னைக்கு பாக்குறப்ப அது 60 ரூபாவா இருக்கும், ஆனா அதை டெய்லி 30 நாளைக்குன்னு கணக்கு போட்டோம்னா
1: கண்டிப்பா கண்டிப்பா ஆமா மிகப்பெரிய செலவா தான் இருக்கும். அது மாதிரி உங்க வாழ்க்கையில சொல்லுங்க.
0: எஸ், ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை விட அதிகமாக வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது தேவையில்லாத ஒன்றா தான் மாறுது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப ஞாபகம் வருது, இப்போ நம்ம வெளியிலலாம் உணவுகள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான செலவு நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப கம்மியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஆனால் அதை வந்து நம்ம வீட்டில் வந்து செய்ய முடியாத சூழ்நிலையோ அல்லது வந்து நம்ம வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரோம், வேற வழியே இல்லை, நம்ம வெளியே தான் சாப்பிடணும் போது சாப்பிட்டுக்கிறது ஓகே. ஆனா நம்ம வந்து வீட்டுல சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இல்ல வெளியே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது உணவுகள் சாப்பிட்றப்ப அது இன்னும் வந்து காஸ்ட்லியா இருக்கும். சே, தேவையில்லாம வெளியே வாங்கி சாப்பிட்டோம், வீட்டுல செஞ்சிருந்தாலே வந்து 1 தோசைக்கு 3 தோசை சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகமா இல்லாம கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன நானே வந்து ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன்.
1: ஒரு நல்ல ஒரு நீங்க அருமையான ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
0: என்ன பாடல்?
1: பம்பாய் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வர காத்துட்டு இருக்கு. வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சித்ரா அவர்கள் பாடிய பாடல் கண்ணால நீ. இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமதுல.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென்பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
0: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
1: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென்பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து

0: கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
2: அன்பு
0: நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும் அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: சாத்தியம் தமிழ்நாடு நாகர்கோயில்.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஒய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4,700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 6 லட்சம் மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம்

விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவப் படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆகிட்டு இருக்கு. எஸ் நேர்கள் என்ன ஆயுஷ் நேக்கிய நிகழ்ச்சியில சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க தேவையில்லாத இந்த விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானும் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா குறைக்கவே முடியல அப்படின்ற அந்த விஷயம் என்ன அப்படின்றது வந்து சொன்னீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் அப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சு நாங்களுமே வந்து அதை தவிர்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சூப்பரான ஒரு தலைப்போட வந்திருக்கேன். நிகழ்ச்சியில நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து
1: உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து நேயர்களோட பேசிட்டே இருக்கோம். சொல்லுங்க நரேன், நீங்க சொல்லுங்க.
1: அதாவது ரம்யா, நம்ம கடைக்கு போனோம்னா என்ன என்ன வாங்க போகணுமோ எழுதி வச்சுட்டு போயிடணும்.
0: ஓகே,
1: அங்க போய்
0: முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம்.
1: ஆமா, பிளான் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போதான் தேவையற்ற பொருட்கள்லாம் வாங்காம இருப்போம். நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும். அதனால நம்ம எழுதிட்டு போயிருந்தோம்னா அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். அதுதான் ஒரு பெஸ்ட் பிளானிங். அது
0: எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுமா?
1: ஆமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
0: ஓகே, ஆமா இது வந்து ரொம்பவே முக்கியம், ஏன்னா அப்பதான் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் வாங்க மாட்டோம், தேவையில்லாத செலவுகள் வந்து அங்க நடக்கிறத தவிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
1: இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும், செலவு போக சேமிப்பு இல்லை.
0: ஆமா, செலவு போயிடுச்சுன்னா சேமிப்பே கஷ்டமாயிடும்ல.
1: முதல்ல சேமிப்புக்குன்னு சில கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுணும் நம்ம, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அமௌண்ட்ல வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், செலவு பண்ணணும்.
0: ஆமா, முதல்ல நமக்கான அந்த வரவு வரும்போது, ஒரு வருமானம் வரும்போது அதுலயே செலவுக்கு முன்னாடி சேமிப்பு எடுத்து வச்சிடணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மருத்துவ செலவா இருக்கட்டும், அல்லது ஏதாவது அவசர தேவைக்கான செலவுகளா இருக்கட்டும், உணவு தேவை, அந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்லையா. ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷன்ல யார்கிட்டயும் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதுக்கும் எடுத்து வச்சுக்கணும். எமர்ஜென்சிக்கு யார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா செலவு பண்ண ஆரம்பிக்கணும். அது உணவு தேவையா இருக்கட்டும், அல்லது வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கணுமா, அந்த பொருட்கள் வந்து உண்மையிலே இப்ப அவசியமா, இப்ப தேவைதானா, இல்ல வந்து நம்ம ஏதோ ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா இப்ப தேவைதானா அப்படின்றத வந்து ஒரு தடவைக்கு, ஒரு ரெண்டு மூணு தடவை இல்ல பல தடவை கூட நம்ம உறுதிப்படுத்திக்கணும்.
1: கண்டிப்பா,
0: அதன் பிறகு வாங்கினாதான் கரெக்டா இருக்கும்.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு நினைவு வருது.
0: பொன்மொழியா?
1: இல்ல இல்ல,

0: சின்ன வயசுல நம்மளா திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது உண்டியல் வாங்கிட்டு வருவோம். அப்போ மாமா அத்தை பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த காசை வந்து என்ன பண்ணுவோம், உண்டியல போட்டு போட்டு வைப்போம். அது எப்படா அந்த உண்டியல் நிரம்பும், அந்த மாதிரி அனுபவங்கள்லாம்
1: உடைக்கிற மாதிரி இருக்குமே.
0: உண்டியல் இருக்கும்,
1: உடைச்சு அந்த காசை எடுக்கிற இன்பமே இன்பம்.
0: அது மாதிரி அந்த உண்டியல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு சுத்துவோம் பாருங்க. அதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு தருணம் அது. இப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: அதுவும் உண்டியல் சொன்னோன்னு இன்னொரு ஞாபகம் வருது, நம்ம வீட்டில் ஒரே பிள்ளையா இருந்தா ஓகே, ரெண்டு மூணு பேர் இருந்தா இது ஏன் உண்டியல், நம்ம அதிகமா சேமிச்சு வச்சிருப்போம் அந்த உண்டியல்ல. அதனால வந்து அதுல பேர் சாக் பீஸ்ல வந்து பேர் எழுதி வைக்கிறது, அதை அழிச்சிட்டு மறுபடியும் நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த வாண்டுங்களாம் வந்து மாற்றி மாற்றி எழுதி வைக்கவும் ஒரு சண்டையே வரும். அம்மா வந்து பிரித்து வச்சு யாருக்கும் கிடையாது எனக்கு அப்படின்னும்போதுமா, இது நான் சேமித்து வச்சதுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே அருமையான நினைவுகள் இல்லையா அதெல்லாம்?
0: கண்டிப்பாக. ஏன்னா இப்போ செலவு வந்து இப்போ செலவு அளிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளானிங் இல்லைன்னா நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய வயசில் வந்து பார்த்தீங்கன்னா தானாக படைக்கிடும் உங்களுக்கு.
1: இப்போ
0: அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் சின்ன வயசாக இருக்கும்போதே என்ன பண்ணுவோம், எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணுன்ற விஷயத்தை பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், சொல்லி கொடுத்துடணும்.
1: எஸ்.
0: அது பிற்காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம கூட இருக்கிற நேயர்களுக்கும் கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு, டிரான்சாக்ஷன் தான் ஃபுல்லாகவே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அப்போ அந்த டிரான்சாக்ஷனை நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு, இப்போ நவீன முறையில் வந்து நிறைய செயலிகள்லாம் வந்துடுச்சு நம்ம டிரான்சாக்ஷனை வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்து நம்ம என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், டெய்லியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக தேவையில்லாத செலவுகள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அதை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாதான் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்.
0: ரொம்ப அருமையான சொன்னீங்க அருமையா. ஏன்னா நம்ம எழுதி வச்சு பார்க்கும்போது தான் ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாது.
1: எஸ்.
0: ஓகே ரம்யா,
1: நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நேயர்களும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு அவங்க எதை நினைக்கிறாங்களோ அந்த செலவுகள்லாம் சொல்லியிருந்தாங்க. நேயர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து தேவையில்லாத விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை செய்யாமல் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், இதோட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக நீங்கள் வந்து எதை கேட்க போகிறீங்க, என்ன பாடல் அப்படின்னா, மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியுடைய குரலில் வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் சூப்பராக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. மத்திய நேரம்னு வந்துட்டா சூரியன் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும்ல. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்திய வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகளை நமக்கு தருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நாள் மட்டும்தான் குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த இலைப்பாறல் கூட வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். மற்ற நாட்களில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஸ், இந்த இனிமையான மதிய நேரத்தில் இனிமையான பாடல்கள் தான் திரைகானம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அன்பே வா அப்படிங்கிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில், வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

பாட்டை கேட்கும் போதே எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் தான் முகத்துக்கு வராங்கல்ல. எஸ், நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் குழுவினரோட குரல்ல கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கேட்டிணைந்திருங்கள்.

0: இல்ல, வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: புதிய பறவை திரைப்படத்துல இருந்து பி சுஷிலாவோட குரல்ல, குயில் போன்ற குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 1:17 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு துள்ளலான பாடல்னே சொல்லலாம். 16 வயது நிலை திரைப்படத்துல இருந்து மலேசியா வாசுதேவனோட குரல்ல கண்ணதாசன் வரிகளை இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

கேட்கும்போது அந்த படத்தோட கதாபாத்திரங்கள் கண் எதிர வந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இந்த பாடல் கேட்ட போதும் வந்துட்டு போச்சு. உங்களுக்கும் கண் எதிர வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நேரம் சரியா 1:22 ஆகிட்டு இருக்கு. இனிமையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த மதிய வேளையில. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

உன்னன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மன

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு இனிமையான பாடல்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு அட்டகாசமான பாடல்னே சொல்லலாம். கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 1:26 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுமே வந்து ஒரு அருமையான பாடல் தாங்க. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடிய பாடல் வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஒரு துள்ளலான பாடல் கேட்டு வந்தேன். இந்த வேலையில நேரம் சரியா 1:36 ஆகிட்டு இருக்க திரை கானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலாவோட குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே துளு.

0: நாளை
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 1:41 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல, வாலி வரிகள்ல இளையராஜா இசையில. கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 1:46 ஆகிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி கேட்கலாம். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLVS தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னை உட்பட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்ட நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.government.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர்/முதன்மை நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 1/6/2026 திங்கட்கிழமை மாலை 5:30.

நேரம் 1:49 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் இனிமையான பாடல்கள் தான் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில நிறைய நிறைய பாடல்கள் எல்லாமே இந்த மதிய வேளையில உங்களுக்கு வந்து காதுகளுக்கு தேனோட சேர்த்து பாயிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், தொடர்ந்து நிறைய நிறைய இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்டே வரலாம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜாவோட குரல்ல கண்ணதாசன் வரிகள ஏ எம் ராஜா தான் இசையமைத்திருக்காங்க. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நேரம் 1:54 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நானுமே உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவ்யா தான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில். கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தோரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் எழ வைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். தருமபுரி பண்பலையில ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பா இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 மணிக்கு அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்ப ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதுல வந்து பங்கு கொள்ற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா நம்ம பண்பலை இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. குறிப்பா வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வேலை வாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள்ல சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நான் கருதுறேன். வாய்ப்புக்கு நன்றி.
2: வணக்கம், என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா, நான் சென்னையிலேருந்து பேசுறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்திலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும் போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும் போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா,

இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட் இல்லாத டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரேடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லுவாங்க, இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓபனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 சாங்ஸ் போடுவாங்க, 90 சாங்ஸ் போடுவாங்க, 2K சாங்ஸ் போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். என் பேர் சௌமியா ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே. ட்ரை பண்ணதுதான் சீரியஸா சொல்லணும்னா, நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவுமே கேட்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம் சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடன்னு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேட்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.

வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தமடி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள் சாதிச்ச மாணவர்கள்லாம் பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்களா பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன். பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க, அதுல யார் வெற்றி பெறணும்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அதை நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கூட கூட இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்க ரேடியோவில் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க எஃப்எம்ல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவை போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். எஃப்எம் வந்து நிறைய டாக்டர்களா பேசுவாங்க, அந்த கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க. எங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர், எங்க அப்பா வந்து நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள், நீங்க தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதா படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் ஏற்காடு எஃப்எம்

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மன சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏய், ஆஸ்மின் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே

0: அட போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம், ரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வணக்கம் நேயர்களே, நேரம் 2:32 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். இதமாய் இசையாய் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வெற்றிவேல் படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலோடிஸ்ல இதமாய் இசையாய் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் சோலைக்குயில் படத்திற்காக சித்ராவுடைய வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

Oui, oui.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ராஜாத்தி ராஜா படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜாவுடைய வரிகளில் மனோ மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சாமதூருங்க.

நேரம் 2:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சிவா படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. நீர் மேலாண்மை நிர்வாகத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இஸ்ரோவும் மத்திய நீர்வளத்துறையும் கையெழுத்திட்டுள்ளன. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கன் தங்கப்பதக்கத்தையும் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைகானம் நிகழ்ச்சி. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல சூப்பரான பாடல்கள் எல்லாம் போடுறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். திரைகான நிகழ்ச்சியின் முதன் பாடலாக தர்மதுரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

3:10 ஆயிட்டு இருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில உங்களோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். அந்த பாடல் கேட்குறப்பவே சந்தைக்கு வந்த கிளி அப்படின்னு கேட்குறப்பவே நமக்கு அப்படியே எனக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல்னு ஒன்று சொல்லலாம். அதை கேட்குறப்பவே ரொம்பவே வைபாயி நானே அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன தம்பி திரைப்படத்துலேருந்து அழகான ஒரு பாடல். எஸ், இந்த பாடலும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய ஒரு பாடல், கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே சமதுலு.

3:16 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சி. இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாடலும் அந்த வரிகளை கேட்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த ஒப்புமை இருக்கும் இல்லையா, இது காட்டிலும் இதுவுமே எனக்கு அழகாக தெரியுது, இதுவுமே எனக்கு ஓகேவாக தெரியுது அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். அதுவும் அந்த அவங்களுடைய வாய்ஸில் கேட்குறப்ப அது இன்னும் இனிமையாக இருக்கும். எஸ் இதே மாதிரி இனிமையான பாடல்கள் போட்டு உங்கள் எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் இனிமையான பாடல்கள் கேட்டு உங்களை அப்படியே வந்து இன்பப்படுத்துறதுக்காக நான் அஜய் ரம்யா வந்திருக்கேன். அடுத்த பாடல் உங்களுக்காக பிரம்மா திரைப்படத்திலிருந்து இனிமையான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் இந்த பாடலையும் கேட்டு நீங்கள் அப்படியே வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. எஸ் ஜானகியுடைய குரலில், இளையராஜாவுடைய வரிகளில், கே சுபாஷுடைய திரைப்ப இயக்கத்தில் வந்த ஒரு படத்திலிருந்து தான் இந்த பாடல் வரப்போகுது. எஸ் என்ன பாட்டு அது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் இவளொரு இளங்குருவி அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் தான் கேட்க போகிறீங்க. எஸ் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 இங்கே கேளாமே சமதுள்ளு.

எஸ் பிரம்மா திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். அந்த பாடல் முடிகிற அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜானகி அவர்கள் வந்து இழுத்து பாடியிருப்பாங்க. ரொம்பவே இனிமையாக இருக்கும் அது கேட்குறப்ப. நீங்களுமே வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு. எஸ் இந்த பாடலும் வந்து என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ் இதை பார்க்குறப்ப வந்து அந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப பயமுறுத்தி இருக்கும் என்ன. அதை காட்டிலும் வந்து அவங்க வந்து அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாநாயகி ஆடி இருக்கிறதும் என் மனசில் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ் இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னே நினைக்கிறேன். இந்த பாடல் யாருடைய குரலில் வருதுன்னா, ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய பாடல். பிறைசூடனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 3:30 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சி. அதாவது பாடலுக்கு வந்து எப்போதுமே வந்து நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸை வந்து மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னே சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்களுமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சோகமாக இருக்கும்போது, நமக்கு பிடிச்ச பாட்டு யதார்த்தமாக எங்கேயாச்சும் நம்ம நடந்து போகிறப்ப, யாரோ வைக்கிறப்ப, நம்ம அதை கேட்குறப்ப மனசுக்கு வந்து ஒரு இதமாக ஒரு இனிமையாக அந்த சோகத்தையே வந்து மாற்றி போடுற அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குன்னா அது பாடல்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதில் வரக்கூடிய அந்த குரல்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகளும் நம்மளை வந்து அப்படியே வந்து ஆட்டி வச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி ஒரு பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக இதயம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. எஸ், இந்த படத்துலையும் எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கேஜே யேசுதாசுடைய குரலில், வாலியுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டு

0: மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 3:41. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு செய்திகளை இப்போ கேட்கலாம். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLVS தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வித் தகுதி: குறைந்தபட்சம் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூகப்பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு அதாவது ஒரு விசிட்டுக்கு 1000 மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்க செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கும் சென்னை மாவட்ட நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர்/முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 6104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்னை சேர வேண்டிய கடைசி நாள் வரும் June 1 மாலை 5:30. எஸ், நேரம் 3:43 ஆயிட்டிருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பாடல்கள் ரெயின்போ எஃப்எம்ல கேட்டுட்டு அடடா எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா ரம்யா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எஸ், இதே இனிமையோட அடுத்த பாடல் கேட்கறதுக்கு அப்படியே ரெடியா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், மனோ, சுரேந்தர் இணைந்து பாடிய பாடல் வாலியுடைய வரிகள்ல இளையராஜா இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது.

0: மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRYTMT கம்பிகள்.
2: நேரம் 3:50 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் ஆர்ஜே ரம்யா போட, அதை நீங்க கேட்க அடடடடா எவ்வளவு அழகா இருக்குல்ல சொல்லவே. அடுத்த பாடல் உங்களுக்காக குணா திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலு.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
4: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
3: அதான்
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 3:56 ஆகிடுச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய குரலில் பஞ்ச அருணாச்சலத்துடைய வரிகளில் ஒரு அட்டகாசமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நீந்திருங்கள். இதோட 4 மணிக்கு கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு சூப்பரான கேம் ஷோவோட சந்திக்க போகிறேன். கேட்டு நீந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஸ் நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா மற்றும்
1: நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் ஷோ வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேம் ஷோ அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற கேம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 10 வார்த்தை சொல்லுவோம். அந்த 10 வார்த்தையை நீங்கள் ஞாபகப்படுத்தி நாங்கள் எந்த ஆர்டரில் சொன்னோமோ அதே ஆர்டரில் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான கேமாக இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து நிறைய எதுக்காக தெரியுமா
1: சொல்லுங்க?
0: அதாவது நம்மளோட ஞாபக சக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு வந்து மெமரியை வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: நினைவாற்றல வந்து சோதிக்க போறீங்க.
0: கண்டிப்பா நீங்களும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, உங்களையும் இடையில இடையில கேட்க வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, போன் எடுங்க. 0444-298-6-0038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444-295-2-5554 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கேம் ஷோல எங்களோட என்னோடையும் நரேனையோடய சேர்ந்து நீங்க இந்த கேம் ஷோவை விளையாடலாம். எஸ் நரேன், ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து இந்த கேமை வந்து தொடரலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எஸ் நான் அவன் இல்லை திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக விஜய் ஆண்டனி மற்றும் ஜெயராஜா கோபாலன் இணைந்து பாடிய ஒரு பாடல். பழனி பாரதியோடைய வரிகளில் விஜய் ஆண்டனுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சம தூளுங்க.
0: எஸ்

0: எஸ், நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களுக்காக அப்படியே ரெடி பண்ணி கேமை வந்து வச்சுக்கிட்டு எந்த நேயர் எப்படிதான் ஞாபக சக்தியோட விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்கோம். நானும் நரேனும். எஸ் நரேன்,
1: சொல்லுங்க. எது அதாவது ரொம்ப பாட்டு முதல்ல வந்து கேம் ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி வந்து வேற லெவல்ல இருக்கு. இப்ப நேயர்கிட்ட பேசுறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி நானும் கேட்க ஆவலா இருக்கேன். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: சொல்லுங்க, என்ன பாத்ரூம் அப்படின்ற மாதிரி
0: நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வார்த்தை வந்து ஃபுல்லாவே வந்து எதை சம்பந்தப்படுத்தி இருக்கு அப்படின்றது ஏதாவது ஒரு நேயரோ அல்லது நீங்களா கூட வந்து சொல்லலாம். சரி ஓகே, நான் சொல்றேன் சார், கேட்டுக்கோங்க. சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு. சொல்லுங்க சார்.
2: சித்திரை மாதம், வெயில், வியர்வை, பனங்காய்.
0: ஓகே, 4 சொல்லிருக்கீங்க. 5 வார்த்தை. இன்னும் 5 வார்த்தை இருக்குங்களே. நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி.
2: 50 வரை
0: வாங்கிட்டேன். நன்றி சார், வாழ்த்துக்கள். எஸ், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ.
3: வணக்கம் மேடம். வணக்கம். பார்த்திபன்.
0: பார்த்திபன்
3: நரேந்திரனுக்கும் காலை மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார்.
3: கன்ஃபியூஷன்ல லைன் போட்டதுல கட்டிட்டு பேசிக்கல.
0: ஓகே ஓகே சார். சார் ரெடியா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா மேடம்? ரெண்டு பேரும்
0: சூப்பரா இருக்கும் சார்.
1: சூப்பரா இருக்கும் சார், நலமா இருக்கும், நலமா இருக்கும் சார்.
3: ஓகே ஓகே சார், இப்ப போலாம் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தைகள் சார். வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம்.
3: வெயில், விடுமுறை,
0: கண்டுபிடிங்க. ஓகே சார், நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்
1: சார். நன்றி சார், நன்றி.
0: ஓகே ஓகே. அதாவது கேம் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தைகள் 10 வார்த்தைகள் சொல்ல
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெயில் கொளுத்தோ கொளுத்து கொளுத்துது இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாமே அதை சம்பந்த கோடை காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாவே இருக்கு எல்லாமே. எல்லாமே சித்திரை மாதத்துல இருந்து பனிக்குள்ள இருந்து ரொம்ப அருமையா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கீங்க.
0: கண்டிப்பா. எஸ், நேர்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஆனா நம்ம கூட இருந்த நிறையனே வந்து சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே ஃபைன். நேர்கள் வந்து இதை வந்து சரியா நான் என்ன வரிசையில சொல்றனோ அதே வரிசையில சொல்லணும், அதுதான் வந்து ரூல். நான் வந்து சித்திரை மாதம்னு தொடங்கினா நீங்களும் சித்திரை மாதம் தான் தொடங்கணும், வெயில்னு தொடங்கினா வெயில் தான் தொடங்கணும், அடுத்தடுத்த வார்த்தைகளும் அதே மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சொல்ல வந்து முயற்சி பண்ணுங்க, ஏன்னா உங்க ஞாபகம் நினைவாற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பாக்கணும். எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: யார் எங்க இருந்து சார் பேசுறீங்க? சார் பேர் சொல்லுங்க சார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மண்டலம், கிராமம் மாஜு, கந்தசாமி.
1: கந்தசாமி சார், இன்னைக்கு என்ன ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில என்ன கேம் தெரியுமா?
4: 10 வார சொல்லி நான் தீக்கு சொல்லணும்.
1: ஆமா சார், அதே ஆர்டர்ல சொல்லணும். நீங்க அதுவும் போதும்.
0: சொல்லட்டுமா? வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில். சொல்லுங்க சொல்லுங்க சார்.
4: வியர்வை, பனிக்கூழ், சித்திரை மாதம், வீடு,
0: 4,
4: பனங்காய், மின்விசிறி.
0: சொல்லுங்க சார்.
1: சூப்பர் சார், வந்துட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார்.
4: பனங்காய், மின்விசிறி, மின்விசிறி அப்புறம் வந்து சித்திரை மாதம், விடுமுறை,
0: இன்னும் 3 இருக்கே.
4: முதல்ல சொன்னா மறந்துட்டேன்.
0: நல்ல முயற்சி, நல்ல
1: அருமையா, ரொம்ப அருமையா நினைவுபடுத்த.

0: சொன்னீங்க சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
1: எத்தனை எத்தனை சொன்னா?
2: ஏழு சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சந்திரசேகரன், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா, மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே சந்திரசேகரன், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில? நம்ம ஒரு 10 வார்த்தையை கொடுத்துட்டு அதை உங்க நினைவாட்டில் சோதிக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த சொல்லலாமா உங்களுக்கான வார்த்தையை?
3: ரொம்ப வேகமா எல்லாம் சொல்லாம ஓரளவுக்கு அப்படியே எங்க மனசுக்குள்ள பதிகிற மாதிரி சொல்லி,
0: அப்படி பதிகிற மாதிரி
3: அப்படி சொல்லிடலாம்.
0: அப்படி சொல்றோம் பாருங்க, சொல்லலாமா உங்களுக்கு? முதல் வார்த்தை மின் விசி.
3: சொல்லுங்க.
0: மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று.
3: சித்திரை மாதம், வியர்வை, பனங்காடு, மின்விசிறி, பனிக்குள், அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 4-5 தான் ஞாபகம் இருக்கு.
0: பரவாயில்ல சார், நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணீங்க. ரம்யா, நம்ம வந்து ரொம்ப அருமையா அந்த கோடை
2: நேயர் இருக்காங்க, அது பேசிட்டு கோடை காலத்துல என்னென்னலாம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா?
4: சார்
0: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா? வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம்.
4: வெயில், வீடு, பனிக்காலம், சித்திரை.
0: அதான் சார் இன்னும் முயற்சி பண்ணிக்கலாமே நீங்க.
2: அதாவது நேயர்கள் வந்து நம்ம சொன்ன வார்த்தையில கூட அடிஷனலா போட்டுக்கிறேன். நம்ம பனிக்குள் சொன்னோம்னா பனிக்காலம் எல்லாம் சொல்றாங்க. அதாவது உங்களுடைய அதீத எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எங்களுக்கு புரியுது. இப்போதைக்கு நீங்கள் நம்ம சொன்ன வார்த்தையே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நினைவாற்றலை பயன்படுத்தி சொன்னீங்கன்னா போதுமானதாக இருக்கும், அதுவே இந்த கேமில் வந்து வெற்றி பெற போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் இருக்காங்க. எஸ் பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க சார்.
5: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், சுப்பிரமணியன்.
0: நினைவு இருக்கிற வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க. வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம்.
2: சரி, வெயில், வியர்வை, அனல் காற்று, மின்விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம்.
5: வெயில், வியர்வை, மின்விசிறி, பனங்காற்றா?
2: பனங்காற்றா அப்படி ஒரு வார்த்தை இருக்கா சார்?
5: பனங்காயா?
2: 4 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க.
5: மின்விசிறி.
0: சூப்பர் சார்.
5: மின்விசிறி அது வந்து குளிர்காற்றா?
2: குளிர்காற்று இல்ல சார், அந்த வார்த்தை இல்ல. எனிவேஸ், நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்ல முயற்சி.
0: முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: சார். நன்றி, நன்றி.
2: எஸ் இப்படிதான் வந்து நம்ம ஷோ வந்து இருக்க போது, நம்ம என்ன ஆர்டர்ல சொல்றோமோ அதே மாதிரிதான் சொல்லணும் அப்படின்னு ரூல்ஸ்.
0: அதாவது என்னன்னா, இது வந்து வெயில் காலத்துல நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சாவே அதை வச்சே நம்ம சொல்லிடலாம்.
2: அந்த க்ளூ தான் நீங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டீங்க, என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் வேணும்.
0: அடுத்த வர நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம வெயில் காலத்துல என்னென்ன தேவைப்படும், என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு அவசியமான பொருட்கள், அதை வச்சு சொன்னாவே நம்ம ஈஸியா இந்த 10 வார்த்தைகளை சொல்லிடலாம்.
2: எஸ் கண்டிப்பா, தொடர்ந்து இந்த

0: ஷோ வந்து விளையாட போறோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து வந்து விளையாடுவோம், ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு சின்ன விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: எஸ், சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க நேயர்கள் எல்லாரும். முடிந்த அளவு 10 வார்த்தைகளுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் அவங்க நினைவாற்றல இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எஸ், நானும் நரேனும் வந்து கரெக்டா எத்தனை வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு கவுண்ட் பண்றதுலே கான்சியஸா இருக்கும். அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, நரேன் பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ், இணைப்புல இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நினைவாற்றல் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்கு?
2: நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இது மாதிரி இப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு படம் ஒரு 10 படங்கள்ல வந்து காமிச்சிட்டு அது ஒரு 30 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு உடனே என்னென்ன அந்த படத்துல என்னென்னலாம் இருந்தது அதை வந்து அப்படி சொல்லணும். அது மாதிரிலாம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க, நல்ல நினைவாற்றல் வளரும் அப்படின்ற மாதிரி.
0: கண்டிப்பா
2: மாதிரி நமக்கு கொஞ்சம் நினைவாற்றல் கொஞ்சம் கம்மி தான்.
0: இப்போ வளர வளர கம்மியாகுது. இப்போ நேயர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது கேட்டு தெரிஞ்சு
2: கேட்கலாம். அடுத்த காலகட்டம் பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், அதிவத்தனை தமிழேந்தி.
2: தமிழேந்தி சார் சொல்லுங்க, உங்களுக்கான தலைப்பு உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
2: நல்லா கவனிச்சுக்கோங்க சார். வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில்.
3: வியர்வை, அனல் காற்று, பருத்தி, வீடு, சித்திரை மாதம், மின்விசிறி, பனிக்கூல்.
2: சூப்பர் சார், சூப்பர் சார். 7 வார்த்தைகள் சொல்லிட்டீங்க சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி சார், ரொம்ப அருமையா சொன்னாரு பாருங்க. 7 வார்த்தைகளை நினைவுபடுத்தி அழகா சொன்னாரு, வாழ்த்துக்கள் அவருக்கு.
0: 10க்கு 10 யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது நானுமே வந்து ஆர்வமா இருக்கேன். யாரு அந்த அதிர்ஷ்டசாலி, யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. எஸ், அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பேர் சொல்லுங்க சார்.
4: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
2: சார் வெங்கட் சார், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா சார்?
4: சொல்லுங்க சார்.
2: நல்லா கவனிச்சுங்க சார். விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல்.
0: எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க.
4: வியர்வை, மின் விசிறி, வீடு, விடுமுறை, பனங்காய், அனல் காற்று, வெயில், பனிக்கூல், சித்திரை மாதம்.
2: சார் சூப்பர் சார், வேற லெவல் பண்ணிருக்கீங்க சார். நீங்க 9 வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க சார். நீங்க
0: 9
2: வார்த்தைகள்
0: சொல்லிருக்கு சார்.
4: அனல் காற்று, வெயில், பனிக்கூல், விடுமுறை, வீடு, மின் விசிறி, பருத்தி.
0: நாங்களா
2: இருக்கும்
0: சொல்லி 10க்கு 10 வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
5: ஹலோ மேம், என் பேர் ஹரிஸ்ரீ மேம், நான் பொஷவக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹரிஸ்ரீ.
0: ஹரிஸ்ரீ, ஓகே சொல்லுங்க.
2: ஹரிஸ்ரீ நீங்க சொல்லுவீங்களா கரெக்டா?
5: சொல்லுவேன் சார்.
2: பாருங்க பாருங்க.
0: என்னடா, ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கீங்களா? இதான் முதல் முறையா உங்களுக்கு? அனல் காற்று, மின்விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடடடடடா,
2: என்னடா இது,
0: அப்படியே ஸ்கூல்ல நடக்கிற பாடத்தை ஞாபகம் வச்சு அப்படியே கடகடன் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்க வேண்டாமா இந்நேரத்துக்கு?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க மிஸ் அப்படின்ற அள மாதிரி இருக்கு.
0: ஞாபகம் இருக்கிற வரை சொல்லுங்க பாப்போம்.
5: அனல் காற்று, மின் விசிறி, இதுக்கு மேல தெரியலாமா?

0: ஓகேம்மா ஓகேம்மா சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி. எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க நரேன்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
2: திருவிட்டூர் பத்மாவதி.
1: பத்மாவதிம்மா, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
2: ரம்யாவுக்கும் நரேந்திர சாருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்மா, வணக்கம்மா. ரெடியா?
2: சித்திரை மாதம்.
0: வெயில், வியர்வை, அனல் காற்று, மின்விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம்.
2: வெயில், வியர்வை, பனங்காய், மின்விசிறி, வியர்வை, பனங்காய், மின்விசிறி, அப்புறம் வந்து
0: நாலு வார்த்தை சொல்லிட்டீங்க.
2: இன்னும் நாலு வார்த்தை சொல்லணுமே.
0: இன்னும் ஆறு இருக்கே.
2: வருது
0: பனங்காய், நுங்கு, இதெல்லாம் சாப்பிட வேண்டும். அப்படி கேக்கல, சொன்ன வார்த்தைகள் என்னென்னவோ அதை சொல்லணும். ரொம்ப நல்லா ட்ரை
1: பண்ணுங்க. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா.
0: நன்றிமா நன்றிமா.
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
0: அதாவது வார்த்தைகளை வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் ரம்யா உணரேனும் பத்து வார்த்தை இதுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இத மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு
1: அருமையா சொல்லிடுவோம் அப்படின்னு.
0: எஸ் அப்படின்னு வந்திருக்காங்க.
1: ரொம்ப அருமாவும் சொல்லி சொன்னாங்க அவங்க.
0: கண்டிப்பா. ஆனா வந்து ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, நாங்க எந்த ஆர்டர்ல சொல்றோமோ அந்த ஆர்டர் தான் சொல்லணும். நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த விஷயங்களை சொல்றது உங்க நினைவாட்டல வந்து வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டர்ல சொல்றோமோ அப்படி சொல்லணும், அதுதான் ரூல்ஸ். எஸ் அடுத்த நேயர் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: ஹலோ மேடம், மாலை வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க சார்.
3: தேனகர் ரங்கராஜன் சார்.
1: ரங்கராஜன் சார், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை. பத்து வார்த்தை சார், எத்தனை வார்த்தை சொல்றீங்கன்னு
0: பாப்போம்.
3: வெயில், சித்திரை மாதம், பருத்தி, பனிக்கூழ், வியர்வை, வீடு, மின் விசிறி, அனல் காற்று, விடுமுறை, பனங்காய்.
1: இரண்டாவது முதல் பரிசு பெற்ற ஆட்கள் நீங்க தான்
0: சார்.
1: நூத்துக்கு நூறு மார்க் சார் உங்களுக்கு.
0: வாழ்த்துக்கள்
1: சார். வாழ்த்துக்கள் சார்.
0: எவ்வளவு நல்லா இருக்குல்ல, அவங்க அப்படியே அந்த பத்துக்கு பத்து சொல்லும் போது ஆஹா சென்டம் எடுத்துட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, அந்த வார்த்தைகள் எடுத்துட்டு வரும்போது சரி ஓகே, இது எல்லாமே க்ளூவா வச்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வெயில் காலத்துல வந்து இதை க்ளூவா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிதான் எடுத்துட்டு வந்தேன்.
1: வெயில் காலம்னு சொன்ன உடனே இளநீர்லாம் நமக்கு தேவைப்படுது, அதுவும் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஒரு குழு வச்சு அதுல இருந்து ஒரு
0: கண்டுபிடிக்கிறாங்களுக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே வெயிலை சார்ந்து இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு வார்த்தைகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வார்த்தையை பத்தி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறோம், அது ஒரு ஒரு கதையாகவே படிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது இப்போ மின் விசிறி கண்டிப்பாக தேவைப்படும், அதுக்கப்புறம் அனல் காற்று அடிக்கும், அதுக்கப்புறம் நம்ம வியர்வை வரும், அதுக்கப்புறம் வெயிலில் வெயிலில் போனாவே வேணும், வெயில் போவோம், வெயிலில் அனல் காற்று அடிக்கும், வியர்வை வரும், அதுக்கப்புறம் நம்ம பனிக்கூழ் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், அப்புறம் வீட்டுக்கு வருவோம். இது மாதிரி ஒரு ஒரு கோர்வையாக வச்சுருந்தா ஈஸியாக நம்ம அதை சொல்லி

0: அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டேன். அவங்க
1: ஆமா
0: பாருங்க நேயர்களே, நரேன் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கூட கொடுத்துட்டாரு, இதெல்லாம் வச்சு நீங்க ஞாபகமா வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ओके गुड नाइट।
1: திருப்பாச்சி படத்திற்காக தீனா இசையில் பேரரசு வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி அவங்க குரலில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டு முடித்த தருணம் 4:35 ஆகிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஒரு 10 வார்த்தைகள் கொடுத்து உங்களுடைய நினைவு திறனை நினைவாற்றலை சோதிக்கக்கூடிய அந்த கேம் ஷோ போயிட்டுருக்கு.
2: எஸ்
1: நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன் மற்றும்
2: ஆர்ஜே ரம்யா சங்கர்.
1: ரம்யா
2: எஸ் சொல்லுங்க. நிறைய
1: கோடை காலத்து பாடல் கூட கோடை காலத்து
2: இவ்வளவு நேரம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இப்ப வந்தோடனே ஃபார்முலா பேசிட்டு இருக்கீங்க.
1: பாடல் வந்து கோடை காலத்துக்கு அந்த நினைவுபடுத்துற மாதிரியான பாடல்களும் அருமையா இருக்கு இல்லையா?
2: ஓ கூழா,
1: ஆமா
2: அடடரா, இந்த பாடல்கள் லைனியோ வந்து சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்களே. நேயர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு
1: கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோமே. எஸ் வணக்கம் ரெயின்போ யார்?

0: இங்கிருந்து.
1: கலாமா எப்படி இருக்கீங்க?
2: மா உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? விடுமுறை, விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல்.
0: நல்ல
2: முயற்சிமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா.
0: ஆறு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க,
2: மகிழ்ச்சி.
0: அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுருவோமா? வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்,
3: முன்னாடியே
0: சொல்றாங்களா? சரிமா சொல்லுங்க,
2: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
2: சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு. சொல்லுங்கம்மா.
0: டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
3: சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, பனிக்கூல், மின் விசிறி, விடுமுறை, பனங்காய் சொல்லிட்டுனா
0: சொல்லுங்க. இப்பதான் சொல்றீங்க
3: பனங்காய், வீடு, பனிக்காற்று
0: சொல்லிட்டீங்களே,
3: பனிக்கூழ், மின் விசிறி
0: சொல்லிட்டீங்க, இன்னும் ஒண்ணு இருக்கு,
2: ஒண்ணு இருக்கு,
0: அதுவும் சொல்லிட்டீங்க. அதாவது
3: அனல் காற்று
0: சொன்னதே சொல்லிட்டு இருக்கு, அந்த கோட அழிங்க.
3: வெயில், வெயில் சொன்னல.
0: சரி, இது வந்து ஆடையா போடுவாங்க? இது
2: இந்த வெயிலுக்கு எந்த ஆடை போட்டா சரியா இருக்குமா?
0: ஒன்பது சொல்லிட்டீங்கம்மா, உங்களுக்கு
2: ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு.
0: ஆமா,
3: வேர்வை சொன்னனா?
0: சொல்லிட்டீங்க, ஒன்பது சொல்லிட்டீங்களே.
3: ஒன்பது சொல்லிட்டேனா?
0: சரி, ஓகே,
3: தெரியல.
0: வாழ்த்துக்கள்மா.
2: நன்றிமா, நன்றிமா, நல்ல முயற்சிமா, ஒன்பது சொல்லிருக்கீங்க, மகிழ்ச்சிமா.
0: அதாவது கட கட கடன்னு எங்குமே லாகே இல்ல, அது ஒன்பது சொல்லி முடிச்சுட்டுதான் மூச்சு விடுறாங்க, பத்தாவது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி
2: பாருங்க, எப்படி சொல்றோம் பாருங்க.
0: வாழ்த்துக்கள்மா, நன்றி, நன்றி,
3: நன்றி, நன்றி.
0: எஸ் சூப்பரா இருந்துச்சு. எஸ், அடுத்த நேர் யாரு இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
4: வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: மாதவரத்துல இருந்து நித்யா?
4: ஆமா.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
4: நான் சொல்லவா?
0: சொல்லுங்க, உங்களுக்காக அந்த ஆர்டர் படி சொல்லட்டுமா?
4: ஆர்டர் படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்றேன், ஆனா கரெக்டா பத்தையும் சொல்றேன்.
2: நான் ரெடியா இருக்கேன், நீங்க ரெடியா அப்படின்னு
0: சொல்றாங்க.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: சித்திரை மாதம், வெயில், அனல் காற்று, மின்சிறி, பருத்தி, பனங்காய், விடுமுறை, வீடு, பனிக்கூல், அப்புறம்
0: ஒன்னு இருக்கு, மின்விசிறி ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே,
4: பனிக்கூல், பனிக்கூல்
0: அதுவும் சொல்லிட்டீங்க,
4: பருத்தி, பருத்தி சொல்லல, பருத்தி சொல்லல,
0: இல்ல அது இல்ல, இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு,
4: வீடு, வீடு, வீடு, வீடு, விடுமுறை,
0: இல்லையே அதே வி வரிசையில ஒரு வார்த்தை இருக்கு,
4: விடுமுறை
0: அதுவும் சொல்லிட்டீங்க.
2: வெயில்ல போனா என்னமா வரும் அதிகம் நமக்கு?
0: சூப்பரான விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் போறோம். எஸ், கண்டிப்பா வந்து தொடர்ந்து பேசுவோம்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
7: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
6: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
7: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
6: ஆமாங்க.

0: மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 4:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா.
1: நண்பன் ஆர்ஜே நரேன்.
0: எஸ்
1: அதாவது
0: எஸ் சூப்பராக வந்து இந்த கேம் ஷோ வந்து போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து 5-6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ 9 கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க.
1: 10-10 சொல்கிறோம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரம்யா, நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வரிசை வந்து பார்த்தீங்கன்னா பா வரிசை அப்படின்னா பால் எத்தனை வார்த்தைகள் இருக்குது, வீனா வீல எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படி அந்த ஆர்டர்ல கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க.
0: ஓகே, ஓ இது வந்து கவனிச்சிருக்கீங்க.
1: ஆமா, பாராட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம்.
0: எஸ் சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இன்னும் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கேம் வச்சது வந்து நான் ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் சங்கடப்படுவாங்களோ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்களோன்னு யோசிச்சேன். கஷ்டமா, அது எங்க கிட்டயா, ரெயின்போ நேயர்கள் கிட்டயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை சொல்லலாம் சார். நீங்க சொல்லலாம் சார்.
2: சித்திரை மாதம், வியர்வை, வெயில், பனங்காய், மின்விசிறி, வீடு, பனிக்கோள், அனல் காற்று, பருத்தி, விடுமுறை.
0: அனல் காற்று, பருத்தி, விடுமுறை, இன்னும்
2: ஒண்ணு வீடு சொல்லிட்டனா
0: சார்? சொல்லிட்டீங்க சார், பத்தியம் சொல்லிட்டீங்க சார்.
1: சொல்லிட்டீங்க சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். பத்து சொல்லிட்டீங்க சார், நான் அப்பதான் சொல்லிட்டு
2: இருந்தேன்.
1: பத்து சொல்லிட்டு சார், முதல் மதிப்பு. ஆமா சார், நீங்க 100க்கு 100 எடுத்து முதல் மதிப்பு எடுத்துட்டீங்க சார். நீங்க
0: நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: வணக்கம.
0: வணக்கம்,
3: சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர்.
0: ராஜேஷ்,
3: ஆமா
0: சூப்பர்ங்க. ஓகே, ரெடியா நீங்க கேம் விளையாட?
3: ஹலோ
1: சார், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு சொல்ல ஆரம்பிக்கலாம் சார்.
0: அடடா, இணைப்புல இருந்து போயிட்டாரு. சரி, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் சேர்ந்த
0: உங்களுக்கான அந்த ஆர்டர் வந்து மின் விசிறி, பனிக்கூழ், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
1: வணக்கம் சார்.
0: சார், உங்க வானொலியோடைய அந்த வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா?
5: கம்மி பண்ணிட்டேங்க.
0: ஓகே சார், சூப்பர் சார். பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்குள், விடுமுறை, பனங்காய். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5: பருத்தி, வீடு, பனிக்குள், பனங்காய், சித்திரை,
0: சித்திரை
5: வெயில்

0: இன்னும் மூணே மூணு தான் சார் இருக்கு, ட்ரை பண்ணுங்க.
1: பருத்தி, வீடு,
2: இதெல்லாம் சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, எனிவே 70 மார்க் எடுத்துட்டீங்க, 7 கரெக்டாக சொல்லிட்டீங்க. நினைவாற்றல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் ஜம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்கள் தேவராஜ் சார், ரெடியாக இருக்கீங்களா கேமுக்கு?
3: சொல்லுங்கள் மேடம்.
2: ஓகே சார்
0: சார், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: சார், சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு சொல்லலாம் சார்.
3: வெயில், வெயில், வியர்வை, பனங்காய், அனல் காற்று.
0: சூப்பர் சார்.
3: வீடு.
0: ஓகே,
3: மாதம் சித்திரை மாதம், பனிக்கூல்,
2: பனிக்கூல்
3: சொல்லனா,
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். வெயில் சொல்லிட்டாரு இல்லையா சார்?
2: பனங்காய்.
3: பனங்காய், பனங்காய்
2: பத்து சொன்ன மாதிரி இருக்கே. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாழ்த்துக்கள்
0: சார், நல்லா வாழ்த்து. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: எஸ், சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நேயர்கள் எல்லாருமே, ஃபேன்டாஸ்டிக்கா. எஸ், அடுத்த நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்றது பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: ஹலோ,
2: ஹலோ,
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: மேடம், நான் ரியாஸ் டி நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி இப்பதான் நாங்க உங்களை ரீச் பண்ணிருக்கோம் மேடம்.
2: ஓகே, ஃபைனலி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து அதே ஹாப்பியோட அப்படியே கேம் விளையாட போறீங்க?
4: கண்டிப்பா மேம், முயற்சி பண்றோம் மேடம்.
2: ஓகே சார், சூப்பர். முயற்சி திருவனையாக்கும். சொல்லுங்க நரேன்
0: சார், உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா சார்?
4: ஓகே சார்.
0: சார், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய் சொல்லலாம் சார். நீங்க
4: பருத்தி, வீடு, சித்திரை மாதம்,
0: சூப்பர் சார்,
4: அனல் காற்று, வெயில், வியர்வை, விடுமுறை, பனிக்கூல், மின் விசிறி, பனங்காய்.
2: சூப்பர் சார், சூப்பர் சார்,
0: வாழ்த்துக்கள் சார். ஒரே முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா அது பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா
2: நீங்க சார் ஸ்டார்டிங்ல முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரைட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சூப்பர் சார்,
0: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நல்ல முயற்சி, நல்ல
4: நினைவாற்றல்
0: சார் உங்களுக்கு.
2: சென்டம் எடுத்த மகிழ்ச்சியோட போய் அந்த மகிழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
4: தேங்க்யூ மேம்,
0: நன்றி சார்.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: ஹலோ,
2: ஹலோ,
5: திருவான்மேரி மீராமா.
2: மீராமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமாம்மா?
5: ஆ, இப்ப நீங்க 10 வார்த்தை சொன்னீங்க ஜெயசீல ஐயா கிட்டக்க. அந்த 10 வார்த்தையை நான் திருப்பி அப்படியே சொல்லணுமா?
2: ஆமா
0: மா, முதல் 10 வார்த்தை நான் சொல்ற ஆர்டர்ல சொல்லலாம், இல்லனா உங்க நினைவு இருக்கிற வரைக்கும் எத்தனை வார்த்தை நினைவு இருந்தாலும் சொல்லலாம்.
5: இல்ல, அதே தான் சொல்லணுமா இல்ல சம்பந்தமா சொல்லலாமான்னு கேக்குறேன்.
0: இல்லமா, அதே வார்த்தையை தான் சொல்லணும்.
2: நீங்க இவ்வளவு நேரம் அந்த கேம் கேக்கலையா? இவ்வளவு நேரம்
5: இல்ல ஜெய்சிலா ஐயா கிட்ட நீங்க சொன்னதையும் அவர் திருப்பி சொன்னதையும் மட்டும்தான் கேட்டேன். முதல்லே
2: அந்த ஆர்டர் நாங்க என்ன ஆர்டர்ல சொல்றோமோ அந்த ஆர்டர்ல சொல்லணும். எனிவேஸ்மா, நீங்க இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்ததுக்கே ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றிமா,
2: நன்றி, நன்றி, நன்றிமா. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். எஸ் நரேன், சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்காங்க நேயர்களும். அதாவது முயற்சி பண்ற மேடம் அப்படின்னு சொல்றாங்க, தயங்கி தயங்கி சொல்றாங்க. சரி, நம்ம கூட ஒரு 2-3 சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே டைமே கிடையாது, பொறுமையா நிறுத்தி நிதானமா 10 சொல்லி முடிச்சிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நமக்குமே.
0: இது நம்மளா சொன்னோம், சொன்னோம் அது மாதிரி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நினைவாற்றல் வந்து சோதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேம் ஷோவா இருக்கு இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில, ஒரு அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கோம்.
2: எஸ் கண்டிப்பா. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
6: வணக்கம்.

0: ஊரப்பாக்கம் சிவகுமார்.
1: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
0: ஊரப்பாக்கம் நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார். கேம் குள்ள போயிடலாமா
0: மேடம்?
1: கேம் குள்ள போயிடலாமா?
2: அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, 10 வார்த்தைகள் சொல்லிருக்க சார், நீங்க சொல்லலாம்.
0: காற்று, மின் விசிறி, பனிக்கூல், வீடு,
1: அடுத்த வார்த்தை
2: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார்.
1: ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருப்பீங்களே நிகழ்ச்சி நேரத்துக்கு. நல்ல முயற்சி, 4 வார்த்தை
0: கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்கம்மா. உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? நல்லா கவனிச்சிங்கம்மா. பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி சொல்லுங்கம்மா.
3: அனல் காற்று, மின் விசிறி, அனல் காற்று, மின் விசிறி, சித்திரை, வெயில், பருத்தி, வீடு, பனங்காய்,
1: 7 வார்த்தை.
3: பனிக்கூல்,
1: 8. இன்னும் 2 வார்த்தை.
3: ரெண்டு மின் விசிறி
1: சொல்லிட்டீங்களே முன்னாடியே.
3: மின் விசிறி சொல்லிட்டேனா? அப்புறம் 2 வார்த்தை என்ன இருக்கு?
2: நிறைவு
1: காலரா யார் இருக்காங்க, இவங்க தான் வந்து என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்றது கேட்க போறோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம், நான் மித்துஷா பேசுறேன், நாவலூர்ல இருந்து.
1: நாவலூர்ல இருந்து மித்துஷா?
4: ஆமா,
1: பேசுங்க
2: மித்துஷா. கேம் உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா?
4: ஓகே,
2: கரெக்டா சொல்லுவீங்களா? பாப்போம் மித்துஷா. நிறைவு காலரா வந்திருக்காங்க. ஓகே. சித்திரை மாதம், வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல், விடுமுறை, பனங்காய், பருத்தி, வீடு, 10 வார்த்தைகளும் அப்படியே சரியா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
4: சித்திரை, வெயில், வியர்வை, அனல் காற்று, மின் விசிறி, பனிக்கூல்,
1: சூப்பர், இன்னும் 4 வார்த்தை.
4: வீடு,
1: இன்னும் 2.
4: பனங்காய்,
1: இன்னும் 1.
4: விடுமுறை.
1: சூப்பர் மா, சூப்பர் சூப்பர் மா, வாழ்த்துக்கள்.
2: நிறைவுக்காளர் வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. மதுஷாக்கு வாழ்த்துக்கள் மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
4: தேங்க்யூ.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நிறைவா வந்து ஒவ்வொன்றா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆர்டரா சொல்லி சூப்பரா வந்து சென்டம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனிவேஸ், உங்களுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த கேம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அடுத்த கேம் ஷோல கண்டிப்பா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ரம்யா மற்றும்
2: நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே நரேன்.
1: எஸ், நிறைவு பாடலாக உங்களுக்காக மாற்றான் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே
2: சம்மதுலுங்க.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் விலை மதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோள் அரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். சமூகத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பணிகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா்.

நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் வீர் சோத்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், சிண்ட்ரல்லா தாஸ் இணையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக்கும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் மக்களே. நான் உங்க ஆர்ஜே பினாஸ் வந்தாச்சே, அண்ட்
2: கூடவே ஆர்ஜே அர்ஜுனும் வந்தாச்சு.
1: எஸ் நானும் அர்ஜுனே. நீங்க நேர்தானமா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா உட்காந்து ஷோ பண்றீங்க. என்ன இன்னைக்கு எங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வந்தீங்களா அப்படின்னு சொன்னா, எஸ் நாங்க வந்திருக்கோம், சும்மா எல்லாம் வரலங்க. என்ன அர்ஜுன் சொல்லுங்க, பவர் பேக்கா ஒரு விஷயத்த பேசதானே வந்திருக்கோம்.
2: கண்டிப்பா நம்ம வந்தாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியும்.
1: அதுவும் இல்லாம சண்டே ஈவினிங் கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு அப்படியே வந்து பொருந்துற மாதிரியான ஒரு டாபிக்கா தான் இருக்கும். இன்னைக்கு ரெயின்போ மேடையில நாம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் அப்படியே உங்களோட நினைவுகளை அப்படியே மெமரிஸ் எல்லாம் தட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அர்ஜுன், உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மூவி பாத்தீங்க?
2: ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி நிறைய மூவிஸ் இருக்கு, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப ஸ்பெஷல். அந்த தியேட்டர்ல போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து சிவாஜி படம் நான் சொல்லுவேன்.
1: சூப்பர்.
2: நீங்க?
1: எனக்கு அந்த படம் அந்த கதையை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும், மக்கள்கிட்டயும் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன இப்போ வந்து அர்ஜென்ட் கேட்டனோ அதுதான் வந்து நம்மளோட டாபிக். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க தியேட்டருக்கு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்க ரெண்டு பேரு கூடயும் ஷேர் பண்ண போறீங்க. உங்களோட ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சண்டே ஈவினிங்ல தட்டி எழுப்ப போறோம். ஸோ இன்னைக்கு நானும் அர்ஜுனும் வந்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதே, சரி ஓகே, நம்ம வந்து என்னதான் வந்து முன்னாடி போய் அப்படியே யூத்தான விஷயங்கள் எல்லாம் வந்து தட்டி எழுப்பினா யூத் படத்தே ஒரு பாட்டை போட்டுலாமே அப்படின்னு
2: சொல்லிட்டு எங்க இருந்து எங்க வரீங்க பாருங்க நீங்க.
1: அதான் அப்படிக்கா போய் இப்படி வருவோம், எதுக்கு வருவோம் தெரியாது. யூத் படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து நீங்களும் வந்து பேசலாம் மக்களே. சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008298003 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952005554 இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணி ஏன் கூடிய அர்ஜுன் கூடியும் உங்களோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக யூத் படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.
2: தொடர்ந்து கேளுங்கள் மக்கள், இது சென்னை FM 101.4 எங்க எல்லாமே சமதோலு.

0: 5:07 ஆச்சு. கென் கருணாஸ் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. யூ திரைப்படத்துக்காக நினைக்கிறேன். ஆமா, ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நம்ம கிட்ட பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் மக்கள், சென்னை ரெயின்போ எஃப்எம்ஐயும் அன்பு அறிவிப்பாளர்கள் இருவரையும் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
2: சொக்கலிங்கம் ஐயா வணக்கம். தலைப்பு கேட்டீங்களா?
1: வணக்கம், கேட்டேன். அதாவது முதல் பட அனுபவம்
2: சொல்லுங்க.
1: அதாவது நான் காரைக்குடியில வந்து வேட்டைக்காரன்ங்கற ஒரு படம்.
0: ஓ சூப்பர்.
1: அதுல வந்து எம்ஜிஆர் வந்து குதிரையில வரல, உன்னை அறிந்தால்
2: சிறப்பு சிறப்பு. அதுதான் என்ன வயது ஐயா, எந்த வயது இருக்கப்ப அந்த படம் பார்த்த அனுபவம், எந்த வயது இருக்கும்?
1: அது கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல.
2: சிறப்பு சிறப்பு ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சார், நன்றி சார். சோ இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்கலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 5 மணி 10 நிமிடமான இந்த வேலையில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன், கூட விநாசம் பேசிட்டு இருக்காங்க. என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி எதுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷோல கேட்டிருந்தோம். சோ ஒரு நேர் வந்து அவரோட அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய நேர்ஸ் வெயிட்டிங். சோ நம்ம காலேஜ் எடுத்துலாம் நினைக்கிறேன். ஓகே தான்
1: வணக்கம், யாருங்க?

0: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர்
2: சார், நன்றி.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோபத்தை எப்படி அடக்கிறது அப்படின்னு ஒரு சூப்பரான லெக்சர் எடுத்தவங்க மூவருக்கும் நல்லா இருந்ததுப்பா.
1: எங்களுக்கு ப்ரொஃபசர்ஸாவே ஆக்கிட்டீங்க போலயே. லெக்சர்ஸ் எல்லாம் எடுக்கல, சின்ன சின்ன அனுபவங்களை ஷேர் பண்ணோம். உங்களுக்கு உதவியா இருந்தா சந்திரசேகர்?
0: அனுபவமா? எவ்வளவு அனுபவம், எப்பேற்பட்ட அனுபவம், அதெல்லாம் கேட்க நாங்கள குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா?
1: உள்ளடிக்கி வைக்கிறீங்களே. சரி சந்திரசேகர், இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு
0: திடீர்னு ஒரு டிஃபரெண்டான கான்செப்டை யோசிச்சு கோபத்தை பத்தி எதுவும் ரொம்ப நாள் கேப் குழிச்சு வந்திருக்கீங்க. என்ன
2: அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? ஒன்னும் இல்ல சார், ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கோம். இப்ப உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்.
1: ஆமா, இந்த வெயில்ல, இந்த வெயில்ல சும்மாவே யாருக்கு பார்த்தாலும் எரிஞ்சு விழுணும் போலதான் தோணுது. அதனாலயே இந்த தலைப்பு எடுத்துட்டு வரலாம். சரி சார், எல்லாரும் கொஞ்சம் கூலிங்கா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி.
2: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க சார்.
0: ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்த அனுபவம்னா கண்டு கொண்டேன் அந்த படம் தான் போனேன். நானு அம்மா அப்பா மூணு பேரும் ஃபேமிலியா போய் பார்த்த படம். எஸ் மறக்கவே முடியாது. என்னன்னா, எங்க அப்பா கிட்ட இப்ப கூட ஞாபகம் இருக்கு, கேட்டேன் நம்ம வீட்டுல இது மாதிரி இவ்வளவு பெரிய டிவி வாங்கி வைக்கமே. எங்க அப்பா சொன்ன அது டிவி கிடையாதுல, அது ஒரு செவரு, அந்த டிவி மாதிரி சரியா அதுல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு. எனக்கா அது பார்க்கும்போது பயமா இருந்தது, முகம் இத்தனை பெருசு, அப்புறமா சவுண்ட் டிடிஎஸ் எஃபெக்ட் எல்லாம் வருது, திடீர்னு டங் டுங் அப்படின்னா பக்கத்துல அப்படி தூக்கி வாரி போடுது. ஐயோ மறக்கவே முடியாது. பட் அந்த ஹோல் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்மிஷன் வரும்போது செம்மையா பாப்கார்ன் முக்கின ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படியே.
2: சரி, இந்த மூவி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
0: எனக்கு என்ன ஒரு 12-13 இருக்கும் நினைக்கிறேன்.
2: 12-13, சூப்பர் சார்.
1: சோ இந்த மாதிரி தியேட்டர் யாரும் வர்ணிச்சது இல்ல, ஒரு டிடிஎஸ் எஃபெக்ட் சவரு, அடடா தியேட்டரோட வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கீங்க.
0: அட நமக்கு புரியுதோ இல்லையோ, மொத்தத்துல பாக்கும்போது
2: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது.
0: அது என்னால மறக்கவே முடியாத அந்த ஒரு அனுபவம். அந்த பாடல்கள் எல்லாம் வரும்பொழுது சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஆமா
2: சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ,
0: தேங்க்யூ,
2: தேங்க்யூ சார். அப்படியே அல்டிமேட்டா வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு தியேட்டர், நீங்க சொன்ன மாதிரி என்னமா இது பொண்ணு வர்ணிக்கிற மாதிரியே இருக்கே அப்படி
1: அவ்வளவு லைட் சொல்லிருக்காருங்க. ஏன்னா சின்ன வயசுல சாப்பிட்ட பாப்கார்ன் ஐஸ்கிரீம் முதக்கண்ட ஒரு யாவும் இருக்கு. ஏன்னா அந்த நாஸ்டால்ஜியக்கு வந்து எல்லையே கிடையாது. நம்ம என்னதான் இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்ந்தாலும் அந்த பின்னாட்டுல நோக்கி பாக்குறப்போ சார் அதுல அந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் நினைக்கிறதே வந்து ஒரு தனி சந்தோஷம் தான்.
2: எஸ், அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்கா. வணக்கம், யாருங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
2: ஓகே பார்த்திபன் சார், சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கேன் சார், அர்ஜுன் இங்க இருக்காரு.
1: நானும் நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். இரு நேர்களுக்கும், இரு இரு இரு இரு ஆர்த்திக்கும் நலமாக இருக்கீங்களா?
1: எங்களை நேர்கள் ஆக்கிட்டீங்க சார். ஆமா, நான் உங்க நேர் தான் சொல்லுங்க.
2: இல்ல உண்மையை சொல்லணும்னா அர்ஜுன், நான் வந்து ஒரு லிசனர் மாதிரி தான் நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்கு.
3: ஓகே ஓகே, அதான் சொல்லுங்க சார்.
2: ஆமா சொல்லுங்க சார்.
3: அதாவது நான் வந்து மூணு விஷயம் சொல்லு சார். ஒன்னு வந்து என் ஃப்ரெண்டோட பார்த்தது குஷி, ஒய்ஃபோட பார்த்தது இது
1: வேட்டைக்காரன்.
2: அழகா வந்து அவங்களோட சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் பேசலாம்.
1: எஸ், தொடர்ந்து இணைந்திருக்கிற மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4. அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்துடலாம். மக்களே

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 5:20 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மீடியா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா, நீங்கள் முதல் முதலில் பார்த்த படம் என்னது, தியேட்டர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம நேர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம் சார். ரெயின்போ சொல்லுங்க.
4: சார், கார்த்திக் பேசுமா?
3: சொல்லுங்க கார்த்திக் சார், நீங்க தலைப்பு தெரியுமா உங்களுக்கு?
4: அதேதான்
3: சேர்ந்து

0: ஃபோர்த்து படிச்சிருக்கோம் 10 வயசு.
1: ஃபோர்த்து
2: சிறப்பு சிறப்பு சார். அப்பலாம் உங்களை தியேட்டருக்குலாம் கூட்டிட்டு
0: போயிருக்காங்க. ஆமா அப்பயே கூட்டி போயிடலாம் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர், நன்றி, வணக்கம். யாருங்க இந்த?
2: ஹலோ,
0: ஹலோ,
2: வணக்கம் சார், சொல்லுங்க. இனிப்புல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க, யாருங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், கேக்குதா சொல்லுங்க.
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
2: ஐயா முருகன் ஐயா வணக்கம், சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா உங்களுக்கு?
3: குடும்பமா
1: போய் பாத்தீங்களா?
3: குடும்ப திரைப்படம், அதனால குடும்பமா போய்
2: பார்த்தேன்.
3: அம்மாவுடைய கல்யாண நாளுக்குள்ள பண்ணி முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்பதான் சார் முத முத அந்த படமே போய் பார்த்தான். அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாமே படங்கள் பார்க்க ஆரம்பிச்சான்.
2: அந்த முதல் படம் பார்த்தது வந்து அவ்வளவு மனசுல இன்னும் நிறைய இருக்குது.
3: அவ்வளவுதான் அருமையா இருக்கு. அந்த படம் பார்த்தாலே அம்மாவுடைய திருமண நாட்கள் தான் யாவும் இங்க இந்த நேரத்துல நாள் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மறக்கவே
1: மாட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். முதல் முதல்ல தியேட்டர் போன எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்ட உடனே ஒவ்வொரு படத்தை பார்த்து இந்த படத்துல இது இது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவுடைய ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியில போய் பார்த்தேன் போது அது ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுலாம், திருடன் போலீஸ் திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டை கேட்டு மக்களே அப்படியே ஸ்டேட்யூனா இருங்க. நானும் அர்ஜுனும் அப்படியே இப்படி போயிட்டு அப்படியே லைட்டா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி இப்படி வந்து ஓகே கேட்டு ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: உண்மையை சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
4: நேரம் 5:27 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க முதல் முதலில் பார்த்த திரைப்படம் என்ன, அதுவும் தியேட்டர்ல பார்த்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் வந்து அவங்களோட பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
5: ஹலோ,
6: அழைக்கும் நபர்
7: யாரோ நம்மளே ஹோல்ல போட்டு போறாங்க. தாங்க முடியல. வணக்கம், யாருங்க? சூப்பரா இருக்கேன் மேடம். யாருங்க பேசுங்க? கலாம் மேடம் சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க பேரை சொன்னதுக்கு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நான் ரொம்ப நேரமா யோசிச்சுருக்கேன்.
4: கலாம் பேர் வச்சு கலகலன்னு சிரிக்கிறீங்க, அதனாலயா? சிறப்பு சிறப்பு. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார்.
4: சொல்லுங்கம்மா, நீங்க முதல் முதலில் பார்த்த திரைப்படம் என்னது?
5: சார், நான் முதல்ல பாட்டு பாருங்க, 10th படிக்கும் போது அக்கா கூட்டு போனோம் 16 வயசுல. அந்த படம் பாத்துட்டு ஜாலியா
7: போகும்போது 16 வயசு கூட இருக்காது, அதுக்குள்ள 16 வயது நிலை கேக்குதா உங்களுக்கு?
4: அதுவும் பப்ளிக் எக்ஸாம் டயத்துல உங்களுக்கு 16 வயது நிலைவா?
5: அவங்க குடிப்பாரு, இது கூட்டு போனாங்க. ஆனா ஜோக்கா நடிப்பாரு.
7: ஜூபரே, சூப்பர் மேடம், சூப்பர் மேடம்.
5: நம்ம வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், கப்பை குடிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் வரும்போது.
7: சரிதான், நல்லா கவா இருக்காங்க போல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா இல்லாம போயிட்டாங்களே. ஓகே மேடம், நன்றி நன்றி, சூப்பர். வணக்கம், யாருங்க இந்த? வெரி குட். வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம்.
7: எல்லாரும் வெக்கப்படுறாங்க போல இருக்கு.
4: சரி, நீங்க கூப்பிட்டு எடுக்கல, நான் கூப்பிட்டு எடுக்கிறாங்களான்னு பாப்போம்.
8: வணக்கம் சார்.
7: பாத்தீங்களா, இப்படி
4: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறா?
8: சென்னை ஏழு கிணறு தேவா. ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி சார்,
7: நன்றி சார்.
8: நல்ல டாபிக், பழைய நினைவுகளை நினைவு கொண்டு வந்துட்டீங்க.
4: சொல்லுங்க சார்.
8: வந்து பேரண்ட்ஸோட பார்த்தது தில்லானா மோகன் அம்பாள்.
4: தில்லானா மோகன் அம்பாள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
8: இடைவேளையில எங்க அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தோன்னு ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, அந்த படம் வந்து ஸ்கிரீன் அந்த பக்கம் ஓடுறேன் நானு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: சூப்பரா சமயம் வந்து நேர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க அர்ஜுன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்படியே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து வெக்கப்படுறாங்க, அப்படியே பேசும்போது கூச்சப்படுறாங்க. இவர் ரொம்ப கூச்சப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சூப்பரான பாடலை கொடுத்துடலாம். திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு அப்படியே ஜாலியா.
4: ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் மக்களே, இது சென்னை எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 5:35 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் முதன் முதலில் பார்த்த திரைப்படம் என்ன, தியேட்டர்ல பார்த்த திரைப்படம் என்னன்னு சொல்லி தான் கேட்டுருக்கோம். காலஸ்ல எல்லாம் வரிசையா இருக்காங்க, சோ வெட்கப்படாம வாங்க நம்ம கலகலன்னு பேசுவோம். சோ நிகழ்ச்சி முதல் நேர வணக்கம். வணக்கம் சார்.
1: என்ன
0: படம் சார்?
2: சித்தி. ஓகே,
1: சித்தி ஜெமினி
2: சார். சித்தி ஞாபகம் வந்துச்சு. ஆ சார்,
1: ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு 8 வயசு இருக்கேன் மேடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சினிமா தியேட்டர் இந்த செண்டுக்கோட்டா அதுல போயிட்டு படம் பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா நடுவு உட்காந்து அது வந்து முன்னாடி உட்காந்துக்கோ தலை மறைக்க தினிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாலும் அந்த மணல் எல்லாம் கும்பலா சேர்த்து குளிச்சு அது மேல உட்காந்து மேடம் வாங்கின
2: எனக்கு இருக்கு. நான் வந்து எந்த இடத்துல நம்ம சென்னையில கிடையாது.

0: வந்து அந்தியூர் இருக்கு இல்லையா, ஈரோடுக்கு பக்கத்துல அந்தியூர். சோ அந்தியூர்ல வந்து நாங்க எங்க ரிலேட்டிவ் வீடெல்லாம் அங்க இருக்கு. சோ நாங்க வந்து அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போயிடுவோம். சோ அந்த அந்தியூர்ல வந்து ஒரு தியேட்டர் இருக்கு, அந்த தியேட்டர்ல வந்து நான் பார்த்த மூவி வந்து சுறா சுறா படம் வந்து பாத்துட்டு இருக்கோம். அங்க எப்படி இருக்கும்னா, தியேட்டர்ல வெறும் இது மட்டும் தான் இருக்கும், ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும். கீழே ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ரோ உட்கார்ற மாதிரி விட்டுட்டு பின்னாடி ஃபுல்லா வந்து கட்டையில பெஞ்ச் போட்டுருப்பாங்க. அந்த டீ கடைக்கு வெளியில இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் உட்காருவோம்ல. சோ அந்த மாதிரி வெறும் வந்து உட்கார்றதுக்கு பெஞ்சஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி யாருமே வந்து அந்த பெஞ்சை யூஸ் பண்ணல, அது வேற விஷயம். பட் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அந்த தியேட்டர் ஃபுல்லா வந்து எங்க ஃபேமிலிக்காக பேசிட்டு அன்னைக்கு அந்த ஒரு டைம் உடையது ஃபுல்லா எல்லாரும் ஃபேமிலியா என்டையர் ஃபேமிலி. சோ எல்லாருமே வந்து ஒண்ணா உட்கார்ந்து சுறா மூவி பார்த்தோம். சோ
1: நீங்க சொல்லும்போதே சூப்பரா இருக்கு. இந்த அனுபவங்கள் எனக்கு கிடைக்கல, நான் அந்த தியேட்டர்ல இத பார்த்ததோட சரி. என்ன, நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கேனா, அந்த கட்ட பெஞ்ச்ல பார்த்த அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே வந்து
0: மணல் மணல் மண் ஃபுல்லா மண். அந்த மண்ணல உட்கார்ந்து தியேட்டர் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இவர் சொன்ன மாதிரி. சோ அடுத்து தான் நம்ம கூட பேசிறதுக்கு வணக்கம். யாரங்க இந்த
1: வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம், யார் யார் பேசுறா?
2: மேற்கு மாம்பரம் ராமகிருஷ்ணன்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்கள் அனுபவத்தை பகிரலாம்.
2: நான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூல் இருக்குல்ல சார்,
0: ஆமா சார்,
2: அதுல சினிமா பாத்திருக்கேன் சார்.
1: சார் நீங்க எதுல உட்காந்து பாத்தீங்கன்னு கேக்கல, நீங்க முத முத பார்த்த படம் என்னன்னு கேட்டு இருக்கோம் நீங்க நிகழ்ச்சியில.
2: முதல் பார்த்த படம் வந்து இதுதான் சார், கார்த்தி படம் சார்.
1: கார்த்தி படம் ஆயிரத்தில் வருவனா சார? எந்த கார்த்தி சார்?
0: பருத்தி வீரன் சொல்றாரு.
2: எம்ஜிஆர் படம்.
0: எம்ஜிஆர். சரி சார், சரி சார், நன்றி சார்,
1: நன்றி நன்றி நன்றி.
0: எல்லாரும் வந்து அவங்க முதல் முதல்ல தியேட்டர் போன எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க என்ன படம் பார்த்தாங்க, அங்க என்னென்னலாம் நடந்தது, அதை பத்தி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய பழைய நினைவுகளை வந்து அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி.
1: எனக்குமே அது ஒரு ஸ்பெஷல் மெமரி தான் நீங்க சொன்னேன். அந்த தியேட்டருக்கு போறோன்றத விட அதுக்கு முன்னாடி கிளம்புறப்ப எனக்கு ஒரு நல்ல அனுபவங்கள்லாம் இருந்தது. எங்க அப்பா சொல்லிட்டாரு, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம் இந்த விடுமுறை நாள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த கிளம்புற நான் ஒரு இரண்டாவது அந்த வயசு தான் இரண்டாவது தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வயசு பையனுக்கு என்ன இருக்கும், ஆஹா இன்னைக்கு போய் சிவாஜி படம் பார்க்க போறோம், போறோம் போய் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், பாப்கார்ன் சாப்பிட போறோம்னு ஒரு பக்கமும். அந்த பட பாட்டெல்லாம் பாடிட்டே இருக்க கிளம்புறப்ப அப்படியே அந்த தலையெல்லாம் சீவரப்போ அப்படியே ரஜினி பாட்டை பாடிக்கிட்டே, ஓகே இன்னைக்கு நம்ம போய் தியேட்டர்ல சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க மூணு பேர் சேர்ந்து உட்கார போறோம்னு பார்த்தா, அது பார்த்து எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் தனித்தனி சீட்டு கொடுத்துறாங்க பெண்கள் ஆண்கள் சொல்லி. அடடா, என்ன மூணு பேரும் சேர்ந்து உட்கார முடியாது நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சோ அந்த நினைவுகள் இன்னும் எனக்கு இருக்கு. அந்த ஒரு வாட்டி அந்த படம் பாக்குறப்பையும் இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தோம் சொல்லி கூடவே அந்த நினைவுகள் நம்ம கூட சேர்ந்து டிராவல் ஆகுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்களும் அதே மாதிரி அவங்க நினைவுகளை பகிர்ந்துட்டு வராங்க.
0: எஸ், நீங்களும் வந்து நம்ம கூட பேசணும், அதாவது என் கூட அர்ஜுன் கூட பேசி உங்களோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா 2986003 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952 0554 இந்த நம்பர்களுக்கு நீங்க கால் பண்ணலாம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ மீடியா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம். சரி, நீ தலைப்பாவே பேசிட்டு இருக்கா, ஒரு நல்ல பாடல் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி.
0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. மக்களே இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூனா இருங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதுல்லு.

0: நரேஷ் ஐயரு, ஜெய்னி அண்ட் மதுமிதா அவர்களோட சூப்பரான ஒரு வாய்ஸ்ல அவங்க தான் மைக்ரியே மைக்ரியேன்னு பாடினாங்க. ஏன்னா நாங்க பேசுறது மைக்ர மாதிரி இருக்கும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். சரி, ஓகே,
1: ரஹ்மான்
0: அவர்களுடைய மியூசிக், நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல சூப்பரான சாங் கேட்டு முடிச்சோம். அழகிய தமிழ் மக்கள் திரைப்படத்துக்காக நம்ம கூட பேசுறதுக்காக அர்ஜுன், நோ டிலே, அடிச்சது நம்ம பேச போறது யாரு கூடனா பாத்துடலாம். வணக்கம், யாருங்க இந்த?
2: அனைவருக்கும் நீங்க மனை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறா?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முகசுந்தரம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை பகிரலாம்.
2: அதாவது 1973 உலகம் சுற்று வாலிபன் படம் இந்தியா படம் வந்துச்சு, அதை ரீரிலீஸ் வந்து 1993 பண்றாங்க மதுரை தேவி தியேட்டர்ல.

0: அப்ப போய் பார்த்து எங்க அம்மா என் தம்பி எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தோம். அந்த படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது வந்து இப்ப நினைவுகள் வந்து நினைவுபடுத்தி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு.
1: பேசுறீங்க
2: ஹேமலதா கள்ளக்குச்சிலிருந்து, எப்படி இருக்கீங்க மேம்?
3: சூப்பர் ஓகே ஹேமலதா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேங்க மேம்.
3: சூப்பர் சூப்பர்,
2: புடிச்சிக்க அப்படியே
3: எப்படியோ புடிச்சு.
1: சூப்பர் சூப்பர் மேம், சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க.
2: நான் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ விருத்தாசலத்துல பழனிக்கு போயிட்டு வரும்போது விருத்தாசலத்துல ஒரு தியேட்டர்ல 16 வயது நிலைய சினிமா.
3: அப்ப மேடமோட வயசு என்ன?
2: அதுதான் தெரியற வயசு, அப்பதான் சினிமானா ஃபர்ஸ்ட் சினிமா. ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்னு
3: நினைக்கிறேன்.
2: வயசு இப்போ
3: இல்லங்க மேடம், அந்த அளவுக்கு எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்ல. சரி ஓகே, இல்ல நீங்க 16 வயதுல மூவி போனீங்களே, அப்போ உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலான் தான்.
2: அதுதான் விவரம் தெரியற வயசு சினிமானா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுது.
3: ஓகே ஓகே, அந்த தியேட்டர் தியேட்டர் மாதிரி இருந்துச்சா இல்ல நீங்க கொட்டாயில எல்லாம் பாத்தீங்களா?
2: அது உள்ள போகும்போது என்னமோ ஒரு குடோன்குள்ள போற மாதிரி இருந்தது, லைட் எல்லாம் நிறுத்தி ஒரே பயமா இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கிட்டு கடைசியா அந்த கல்ல தூக்கிட்டு அந்த ஆடுறாரமா
3: ஆடுறாராமான்னு
2: கல்லு தூக்கி போடுவார ஏதோ ஒரு, அது கூட எனக்கு சரியா ஞாபகம் வரல. எல்லாம் அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரும் எழுந்து கிளம்பும் போது
1: நீங்க இதெல்லாம் பாரதி ராஜா சார் கேட்டா கோச்சுக்க மாட்டாரா? அங்க ரஜினி ரஜினி சார் கமல் சார் நடிச்சிட்டு இருக்க தூங்கிட்டேன்னு சொல்லிட்டீங்களா
3: சின்ன வயசுல?
2: அப்புறம் டிவில இந்த படம் தானா அப்படின்னு விவரம் தெரிஞ்ச
3: சூப்பர் சூப்பர்
1: சூப்பர் சொன்னீங்கம்மா.
3: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம்
1: வணக்கம்,
4: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: மாலிதேவி அம்மா சொல்லுங்க, நீங்க உங்களோட அனுபவங்களை பகிருங்க.
4: நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த படம்னா புதிய பூமி படம், எம்ஜிஆர். அது 8 வயசு 9 வயசு நினைக்கிறேன், நானும் 5 படித்தேன். நான் அது வந்து டூரிங் டிராக்டிஸ்,
1: டூரிங் டிராக்டிஸ்.
4: ஆமா, செகண்ட் ஷோ ஓலக்கூற போட்டு மண்ணு எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அத மாதிரி செகண்ட் ஷோ.
1: பாடல்
3: வரப்போது யான் திரைப்படத்துக்காக, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் கேட்டு ஸ்டேடியம் மக்களை
1: எல்லாமே சமதுல
5: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. பக்குனு ஒரு பாட்டை கேட்டு முடிக்கும் போது எஸ் எங்களுக்கும் வந்து திக்குன்னு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எஸ் நம்ம வந்து நிறைவாக இது வந்து அர்ஜுனுடைய ஆசை கிணங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அர்ஜுன் உங்களுக்காக
1: நான் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தந்திருக்கேன்.
0: நிறைவு காலர் அவங்க அர்ஜுன் தான் வந்து இந்த நிறைவு காலர் கிட்ட பேசி அந்த லக்கி காலர் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போறேன்.
1: வணக்கம்
2: வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம் வாழ்க வளம்
0: வணக்கம் சார்.
2: ஐயா
1: சொல்லுங்க சார்.
2: எங்க ஊர் சாரல்பட்டி திரையரங்கம் கொட்டாயா.
1: ஓகே ஓகே.
2: அவையார் மத படமா தான்.
1: அவையார் படம் ரொம்ப பழைய படமா இருக்கு.
2: ஆமா அப்ப நான் பழையார் 80 வயசு ஆயிடுச்சு.
0: ஆமா சூப்பர் சார்.
2: அவையார் படம் அப்ப கேமிஸ் மேலாம் நடிச்சது.
1: ஓகே ஓகே.
2: திருக்கு நாலாம் கேட்டு அபிஷேகம் திருக்கு நாலாம்
0: நன்றி சார். சொன்னா அதே விஷயத்த எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. சோ அதனால வந்து எனக்கு தெரியுமே இந்த விஷயம். சரி ஓகே. நம்ம வந்து ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால என்ன
1: பண்ணலாம் ஒண்ணுமே சொல்ல நீங்க முதல் முதல் பார்த்த திரைப்படம்.
0: நான் பார்த்த திரைப்படம் வந்து மை டியர் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D மூவி. சோ ஃபர்ஸ்ட் வந்தது ஆக்சுவலி எங்க வீட்டுல படம் எல்லாம் பார்க்க கூட்டே போக மாட்டாங்க. நாங்களாம் வந்து இந்த பூதம் படம் பார்த்தே ஆகணும், ஏதோ முன்னாடி வரதான் ஐஸ்கிரீம் எல்லாம் முன்னாடி வரதான் அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அதனால அந்த படத்துக்கு கூட்டு போனாங்க. இப்போ அந்த இல்ல இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ண சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்த படம் தான் வந்து சுறா. அது வந்து ஊர்ல எல்லாரும் பாவப்பட்டு பசங்க எல்லாம் வந்து தண்டத்துக்கு உட்காந்து இருக்காங்களேன்னு கூட்டு போனதுனால போனேன். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் படம் பாக்கல, வேற ஒண்ணும்
1: இல்ல. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேரோட நினைவு வழிகளை தட்டி எழுப்பி நம்ம நாலு நாள் முறுக்கு அது வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டோன்றது வரைக்கும் எல்லாருமே சொல்ல வச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு வினாஸ்.
0: ஓகே. சோ இந்த ஒரு ஹாப்பியான சூப்பரான ஒரு மூமெண்டோட இப்போதைக்கு நானும் அர்ஜுனும் கிளம்பிக்கிறோம். திரும்ப வந்து உங்க கூட பேசுறதுக்காக அர்ஜுன் 7-2 டட்டடா அப்படின்னு வந்து நின்றுவாரு அர்ஜுன். சரி ஓகே மக்களே, ஸ்டே டியூன். இது 101.4
1: இங்க எல்லாமே சமதுல.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

0: do stand by for the Manila Seidigal, which follows shortly by 6:30 p.m. sharp.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சிக்காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள்

0: 6-7 நூற்றாண்டை சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
1: நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை

0: மூன்று சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
1: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல், வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை 1 நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களை நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலகளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்கள்ல கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த

0: சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்க கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும், ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் வணக்கம். நேரம் 7:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சு உரையாட நான் ஆர்ஜே அர்ஜுனும் வந்தாச்சு. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தானே. ரெயின்போ நேயர்களாகிய உங்களை மகிழ்விக்கதா இந்த ஷோ சாட் பாக்ஸ். என்னதான் உங்க நாங்க போற சாங்ஸ் எல்லாமே உங்களோட ஃபேவரட் சாங் அப்படின்னாலும், நாமளே ஒரு பாட்டு கேட்டு அதை நம்ம திருப்பி கேட்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப அலாதியானதுல. எஸ், நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க போறீங்க, அதை நான் போட போறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி போனா அப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப ஃபன், ஜாலியா வைபா இருக்க போகுது. சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு மகிழுங்க. இந்த நிகழ்ச்சி பூரா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட போறேன். எனக்காக முதல் பாடல் மட்டும் ஏன் சாய்ஸ் நான் எடுத்துக்கிறேன். முதல் பாடல் என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் ஃபுல்லா வாட்டி வதைக்கிற வெயில நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனா இந்த மாலை வேலையில ஒரு இளங்காத்து வீசினா எப்படி சில்லு.

0: அம்மன் டி ஆர் ஒய் கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: எஸ், நேரம் 7:06 ஆயிருச்சு. சென்னை எஃப்எம் ரேடியோ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், இது சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் ப்ளே பண்ண போகிறோம். அப்படி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அடுத்த பாடு யாரோட சாய்ஸ் அப்படின்னு கேட்க முன்னாடி முதல் நேரம் நம்ம வரவேற்றுலாம். வருக, வணக்கம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறா?
1: ஆ, செங்கூர் ராம் அடுத்த கோணிமரியும் குமார் பேசுகிறேன் சார்.
0: குமார் சார், சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சார்?
1: படம் பார்த்தீங்கன்னாக்கா, பொண்ணு ஊருக்கு புதுசு.
0: பொண்ணு ஊருக்கு புதுசு? எந்த ஊருக்கு சார்?
1: ஆமா சார், எங்க ஊருக்கு சார்?
0: உங்க ஊருக்கு புதுசா? அதுல என்ன பாடல் சார்?
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஓரம்போ ஓரம்போ
0: ருக்குமணி வண்டி வருது, அப்படியே சேர்த்து பாடிருங்க.
1: ஆமா ஆமா சார், அதே சார், அதே சார், அதே சார்.
0: ஏன் சார் அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்கு?
1: அது வந்து நல்லா இருக்கும் சார், பாடல் வந்து அருமையா இருக்கும் பாடல்.
0: ஓகே, சோ உங்க விருப்ப பாடலை வந்து எல்லாரும் கேட்கலாம்.
1: ஆமா, எல்லாம் கேட்கலாம் சார், நல்லா இருக்கும் கேட்கறதுக்கே, எல்லாம் இருக்கு.
0: ஓகே ஓகே சார், உங்க பாடலை எல்லாரும் கேட்டு மகிழ்வதற்கான தருணம் இது. சோ ஸ்டே டியூன் வித் அஸ். இது ரெயின்போ பண்பலை 101.4, எங்க எல்லாமே சமதுளு.
2: டேய் பசங்களா, சைக்கிள் மொதல் வரத்துல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.

ஓரம் போய்

0: கோவப்படம் சார்.
1: கோவப்படத்துல இருந்து பாடல், என்ன பாடல் சார்?
0: கலகல மயிலா சாங்.
1: கலகல மயிலா சாங், அந்த பாடலுக்கான ஏதோ ரீசன் சார்? இல்ல, அந்த பாடல் ஏன் கேட்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: நன்றி சார்.
1: மக்களே, இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா்.

0: கோட்டயத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்கவுள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரு மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது இரண்டாவது நாள் முழு நிலா ஏற்பட்டா அந்த மாதத்தில் மாதத்தினுடைய இறுதியில் இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்தில் ரெண்டு முழு நிலா ஏற்பட்டா அதை தான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகளில் கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல

0: ல ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15 தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூர்சனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ், இது சாட் வித் பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் வந்து நீங்க கேக்குறீங்க, அதை நான் போடுறேன். அப்படிதான் ஷோ போயிட்டு இருக்கு. ஸோ நேர்களும் ரொம்ப லைன்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேர் யார் என்னன்னு பாத்துடலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், நல்லா

0: இருக்கீங்களா?
1: நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலமா நலமா இருக்கோம் சார். சோலுங்க சார், உங்க விருப்ப பாடல் என்னது?
1: எனக்கு வந்து கோழி கூவுது படம்.
0: சூப்பர் சார்.
1: அது பாடல் பாத்தீங்கன்னா பூவே அந்த பாடல்.
0: சூப்பர் சார். இன்னும் கொஞ்சம் நீங்களே சேர்த்து ஃபுல் பாடி பாடிடலாம். ரொம்ப அருமையா பாடுறீங்க. சூப்பர் சார். இந்த பாடலுக்கான எது காரணம்?
1: அதாவது ஒரு இசைக்கும் நல்லா இருக்கும், வரிகளும் நல்லா இருக்கும், கேட்கக்கூடிய மென்மையாவும் இருக்கும்.
0: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப சிறப்பு சார். இந்த பாடல் எல்லாருக்காகவும் நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். நன்றி சார்.
1: நன்றி
0: நன்றி. சோ எஸ் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்துடலாம். மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதூளு.
2: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வெல்கம் பேக். நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. சென்னை FM 101.1

0: புள்ளி நாலு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ் நேர்கள் தங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு ரொம்ப ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அந்த வரிசையில் அடுத்து நம்ம நிகழ்ச்சி நேர யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறா சார்?
1: சார் மந்தவெளியில இருந்து விநாயகம் பேசுறேன்
0: சார். விநாயகம் சார், சொல்லுங்க உங்களோட விருப்பப்படல என்ன சார்?
1: சார் படம் வந்து காதல் கொண்டேன்.
0: காதல் கொண்டேன் சிறப்பு.
1: ஆமா சார், பாடல் வந்து தேவதையை கண்டு அந்த பாடல்.
0: அடடா அடடா, தேவதையை கண்டு விட்டீர்களா சார்?
1: ஆமா சார், எங்க மணி மூலமா.
0: அடடா சிறப்பு சிறப்பு சார், அவங்களுக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்றீங்க.
1: நீங்கள்
0: கேட்ட பாடல் உங்களுக்கு வந்து கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: அட அட அட, என்ன அருமையான பாடல்ல! ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 7:37. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் என்னன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறா?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சத்யநாராயணன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. அப்புறம் அருமையா பண்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி சார். சொல்லுங்க சார், உங்களோட விருப்ப பாடல் என்ன சார்?
1: படம் வந்து 7 அறிவு, பாடல் வந்து இன்னும் என்ன தோழா.
0: சிறப்பு சார், நல்ல ஒரு மோட்டிவேஷனான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, அதுக்காக தான்.
0: நன்றி நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சார். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. சோ 7 அறிவு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கி இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள் மக்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: எஸ் வெல்கம் பேக். நேரம் 7:41 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இது சாட் வித் பாட்டு. மக்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்னன்னு சொல்லி கேட்டு அதை நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதற்கான காரணமும் கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க சொல்ற காரணமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அந்த வரிசையில அடுத்து நம்ம கூட இணைய காலர் யாருன்னு பாக்கலாம். வருக வணக்கம்
2: சார். இரவு வணக்கம் சார். அடையாளம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: சித்திரம் பேசுதடி படம்
1: பாட்டு சித்திரம் பேசுதடி திரைப்படத்தில் இருந்து கானா உலகநாதன் பாடிய பாடல் சுந்தர் சி பாபு அவர்களின் இசையமைப்பில் கேட்டு இணைந்தர்கள் மக்களை திரையன் போப்பன் 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: என்ன வைபான சாங்ல இந்த ஒரு 7 மணி வேலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையில என்ன ஒரு வைபான சாங் வாழ மீனுக்கு விளங்க மீனுக்கு போட்டு அப்படியே தாக்கின தாக்கல. என்னதான் புது பாடல்கள் அவ்வளவு வந்தாலும் இந்த ரெட்ரோ சாங் கொடுக்கிற வைபே தனிதாங்க. எஸ் நிகழ்ச்சியில அடுத்து இணைய போற நேயர் யாருன்னு பாத்துடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறா?
1: நிச்சயமா
0: திரைப்படத்திற்காக சின்மயி மற்றும் சத்யா குரலில், நாமுத்துக்குமார் அவர்களின் வரிகளில், சத்யா அவர்களின் இசையில் பாடல் கேட்டு இணைந்த 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 7:52 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் போட்டிருந்தா கூட இவ்வளோ ஒரு நல்ல வைபான சாங்ஸ்ல போட்டிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். நம்ம நேயர்களோட சாய்ஸ் இருக்கே, அப்பா பாப்பா ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டனால நிறைவு காலர் என்ன சாங் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, நல்லமா இருக்கீங்களா? நல்லமா, நலமா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட விருப்பப்படல என்னமா?
1: நீரம் மலர்களை
0: நிறமாறாத பூக்கள் படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்கு. நானும் சைன் ஆஃப் ஆயிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆர்ஜே அர்ஜுன். இது நம்ம சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து இணைந்திருங்க.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
2: நல்லதுங்க, நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்ன படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமா செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில நாம ஜுகல்பந்திய கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சவால்ல இப்போ ஜுகல்பந்திய முதல் முறையா பாக்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்றாரு, பிறகு 3வது முறையா இதே மாதிரி. உங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி விரிவா விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க செஞ்சிருக்கிற சாகசம் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்.
3: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 ஆம் ஆண்டு பள்ளியிலிருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில்

0: நீ வெளியே போய் ஓடு இல்ல விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனா எனக்கு தெரியாது, அதுல இருந்துதான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவுல இந்தியாவோட பிரதிநிதியா இருக்கேன்.
1: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்க எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில பெட்டி ஆபீசரா இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமா ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 10.9 வினாடிகள்ல கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியா இருக்கு. எங்க அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே விளையாட்டுகள்ல ஈடுபட்டவங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னன்னா, எந்த ஒரு பண்டிகை ஆகட்டும், இப்ப தீபாவளியோ புத்தாண்டோ எதுவா இருந்தாலும் நாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படிதான் நான் எங்க அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும் போது கேப்பேன், இந்த கோப்பையை எங்க ஜெயிச்சீங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சீங்க, இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அவங்க இது பத்தின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்க விளையாட போனப்ப தேசிய பதக்கத்தை ஜெயிச்சேன், எங்க அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்ட விளையாட போறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் என்ன அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. விளையாட்டுகளை கத்துக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்க டிவி பார்க்க விடல இல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்துல ஓடுறத எங்க அம்மா டிவியில பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
2: ஐயா, நாங்க நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்க அப்பா கைப்பந்து விளையாடுவாரு. வீட்டுல பிரச்சனைகள் காரணமா அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாவே நிலைச்சு போச்சு. ஆனா தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினாரு. நான் அவரு கூட பேசும்போது, எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமா உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவாரு. உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில சொன்னா மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமா உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தாரு, தீவிரமான வெயில்ல ஓடினாரு, நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமா அமைஞ்சது. எங்க அப்பா எனக்கு உத்வேகம் அளிச்சாரு. அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டரை தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம இத தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்மால முடியாதுன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பா செஞ்சு காட்டுவ, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்க அப்பா எனக்கு அந்த நம்பிக்கை அளிச்ச போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பத்தி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா?
1: நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா செயல்பட்டு இருக்கீங்க. வெறும் 2 நாட்கள்ல நீங்க ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறத பத்தி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதா இருந்தும் கூட நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினைச்சு உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்க சாதனை எத்தனை கடினமா இருந்துச்சு?
2: சார், நான் குரிந்தர் வீர் பேசுறேன். தொடக்கத்துல எல்லாம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாத்தான் செய்யறேன்னா, சரியாத்தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது இல்ல, சில வேலைகள்ல தான் கத்துக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியா இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்க வீட்டுல இருந்தவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க. இப்படிதான் சில நாள் மோசமா இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமா இருக்கலாம். இதனால எல்லாம் ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, கனவு காண்றது மட்டும் தடைபடாது. உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மள ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற தெம்பு என்னைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
0: சார், 2021 ஆண்டுல நான் தடகள துறையில நுழைஞ்ச

0: போது இது புதிய தொறை, உன்னால செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் இதுல நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீ இந்த களத்துல குதிச்சேன்னு சொன்னா பின்னால திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனா செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதுல நுழைஞ்சதால இதுல இருந்து பின்வாங்கவே வாங்காத, இதுல முன்னேறுன்னு சொன்னாரு. உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலயும் நாங்க ஆதரவு தர்றோம், குடும்ப ஒத்துழைப்பு பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்க கவனிச்சுக்கிறோம், ஆனா நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இரு, இந்தியர்களால ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்ல, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால ஓட முடியாதுன்னு என்கிட்டயும் சொன்னாங்க, ஆனா இப்ப இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்க நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒண்ணும் கடினமானது இல்ல, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்ன ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்க பயிற்சி மேற்கொண்ட போது நாங்க பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்க செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்க காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லயும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அத குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17க்கு கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2:15 வினாடிகள்ல கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டி தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்பிரிண்டிங்க முன்னேற்றுறது, மத்தவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்புல ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மத்தவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே. வெளியே நாங்க நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்துல களத்துல இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமா ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வுல செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதுல விளையாட்டுல ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்புல இருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமா உழைச்சி நீங்க நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்துச் செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத்,

அருமையாக சுவை கூட்ட வல்லது. வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண் கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத் சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம் நீர்மோர் சம்பாரம் போன்றவையும் ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம் தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ்ச் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான

உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபுச் செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரணு வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை

நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்பினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்பின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்பின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்பின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்பின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்பினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்பின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்பின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம்பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களே, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்துக் கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்கள்,

0: நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது, 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள், அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் குட் ஈவினிங் மக்களே, நான் உங்கள் ஜெபினாஸ் வந்தாச்சு. நைட் அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் 9:16 ஆயாச்சு. இன்றைக்கி சண்டே நைட்டு காலையில் விழிஞ்ச உடனே ஐயோ மண்டே வாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறிட்டு இருந்துச்சுண்ணா. சரி ஓகே, எல்லாமே இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. இன்றைக்கி வந்து இந்த நாள் வந்து ஓரளவுக்கு இல்லைனாலும் ஓகேவா போச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு இந்த இரவோட அப்படியே வந்து சூப்பரான இந்த ரெயின்போ ராகங்களோட இன்னைக்கு இந்த இரவை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மணியுடைய முதல் பாடலாக சதிலீலாவதி தெரிவதற்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டே டியூன்.
2: என்ன பாட்டு பாடணும்?
3: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணி கிட்ட பாகவதர், திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது

மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

ரெயின்போ ராகங்கள். எல்லாருக்குமே எல்லா டைம்லயுமே பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகளாம் வந்து எப்படிலாம் வந்து அப்படியே வந்து தாண்டி தாண்டி தவி தவி நம்ம வரோம் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய மேட்ரி. நிறைய பேர் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்கும் போது ஒரு பெரிய ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அதுல ஒரு சூப்பரான ஒரு லெசன் ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த லெசனை நம்ம யாரும் பாக்குறதே இல்லை. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பாடத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி போயிடாது. அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி நம்ம கூடயே இருக்காது. அதுவும் ஒரு நாள் கிளம்பி அது வீட்டுக்கு போக தானே வேணும். 9:24 ஆயாச்சு. இந்த சூப்பரான ஈவினிங் டைம்ல சமையான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக அதுக்கப்புறம் என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்தேன். ஓகே, திருமூர்த்தி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ 101.4 இல்லைங்களா அவன் செமதுள்ள

ரெயின்போ ராகங்கள் இரவு நேரம். ஆமாங்க, இந்த பலருக்குமே வந்து இது ஓய்வினுடைய நேரமா இருக்கும். ஆனா சில பேருக்கு இது யோசனைகளினுடைய நேரம் தான். வாழ்க்கையில எல்லாமே வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லைங்க, அப்படி அவசியம் இல்லை. சில பேருக்கு வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் உடைஞ்ச கனவுகள் தாங்க புதிய பாதையை வந்து காட்டும். அதனால தோல்விகளை நினச்சி அப்படியே வருத்தத்தோடையே இல்லாமல் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நினச்சி நம்மளால் எதையுமே வந்து சாதிக்க முடியும், எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட அப்படித்தாங்க வாழணும். ஸோ நம்பிக்கையோட தான் இருக்கணும், நம்பிக்கை தானே எல்லாமே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பிக்கையோட இந்த இரவை வந்து சூப்பராக அப்படி கழிச்சிட்டு அப்படி தூங்குங்க, நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட. ஸோ நம்ம எல்லாருக்காகவும் அடுத்ததாக வந்து முறை மாமன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.

请进去，请进去，请。ஒன்பது மணி 36 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு உறவு வந்து அழகா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அழகாகவே இருக்கணும் அப்படிலாம் நம்மளால் யோசிக்க முடியாதுங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்கான்னு கேட்டாக்கா தெரியாது. ஆனால் யார்கிட்டையாவது ஒருத்தர் கண்டிப்பாக அன்பு இருக்கும். ஸோ அன்பு இருக்கிற யார்கிட்டையாவது உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள புரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள். ஸோ புரிஞ்சிருந்தால் மட்டும் வந்து போதாதுங்க. சில நேரங்களில் வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை விட நம்ம பேசாமல் காட்டுற அக்கறை தான் வந்து அதிகமாக அவங்க கிட்ட பேசும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள மதி ஃபர்ஸ்ட். ஸோ மதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாரையுமே வந்து சந்திக்கலாம். நம்ம இனிமையால் பார்க்குறோம், நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நம்மளுடைய துரோகியை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம மனசை புரிஞ்சிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அரிது அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அதனால் உங்கள் கூட இருக்கவங்கள வந்து ஃபஸ்ட்டு மதிங்க. உங்களை நம்புறவங்களை நம்புங்க. உங்களை புரிஞ்சுக்கிறவங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கவங்க மேலே அன்புவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்கள் மேலே யாரெல்லாம் என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ நீங்களும் அவங்க மேலே காட்டினீங்க அப்படின்னா தாங்க அது சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க. ஓகே சூப்பரில். ஆமாம் இப்போ தான் வந்து நானே கண்டுபிடிச்சேன். சரி 9:37 ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துக்காக பாடலாந்திவே கேட்டு ஸ்டே டியூன்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாம் இதுல.
1: கொக்கு ஒரு கெண்டனை கண்டு வெறக்காமடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்டனை கண்டு வெறக்காமடி சிரிச்சான்.

0: ഇസ്ലാമി ദൂള്.
1: ஒன்பது மணி 48 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள்லாம் வந்து கேட்டு வந்திருக்கோம். எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை விட்டுட்டு போன யாரோ ஒருத்தரை பத்தி நினைச்சிட்டு இருப்போம். எதுக்குங்க, உங்களை விட்டுட்டு போனவங்களை பத்தி நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நினைச்சு அப்படியே சந்தோஷப்படுங்க. இதுலவா இதெல்லவா நமக்கு டைம் சந்தோஷப்படுறதுக்கு. ஸோ அதனால இந்த இருட்டிடுச்சு அதனால இந்த இடத்துக்கு வெளிச்சமே வராது அப்படிலாம் கிடையாது. டார்ச் லைட் இருக்குங்க, அடிச்சு போங்க. எங்க போன்லயே வந்து ஃபிளாஷ் லைட் இருக்குங்க, அடிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். ஸோ எல்லா மூமெண்ட்டும் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று போச்சு அப்படின்ற நினைப்பு வெளில வாங்க. சோ எல்லா மூமெண்ட்டையுமே வந்து மாத்தலாம், நம்மளால மாத்த முடியும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கும். சோ 9:49 நிமிடம் ஆயாச்சு. சோ நீங்க வந்து சூப்பரா ஜாலியா நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. சோ சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரங்கீலா திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள.

9:54 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாரும் வந்து அப்படியே சூப்பரா ஸ்வீட்டா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க. அப்படியே வந்து நம்மளோட ரெயின்போ எஃப்எம் அப்படியே ஸ்டே டியூன் அப்படியே கேட்டே இருங்க. ஸோ அடுத்ததா 10 மணிக்கு எஸ் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக

உங்க ஆச்சே அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அப்படியே இந்த மைக்கையும் இந்த சீட்டையும் கொடுத்துட்டு நான் கிளம்பிக்கிறேன். அண்ட் வெரி குட் நைட் மக்களே, டாடா பை பை, ஹாப்பியா தூங்குங்க. இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சமையான பேச்சோட சூப்பரான பாடலோட உங்க எல்லாருக்கூடிய பேசுறதுக்காக ஓடி ஓடி வந்து விடுவேன். அது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்டே டியூன், வெரி குட் நைட்.

இரவு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நேரம் 10:01. சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். நட்சத்திரங்கள் வானை அலங்கரிப்பது போல இசையால் உங்கள் இரவு வேலையை அலங்கரிக்க உங்களுடன் நினைவது நான் ஆர்ஜே அர்ஜுன். உங்கள் இரவு வேலையை மேலும் மிதமாக்க நல்ல மெல்லிசை பாடல்கள் இந்த 1 மணி நேரம் ஒழிக்க இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வர இருப்பது TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களின் குரலில், வாலி அவர்களின் வரிகளில், சுபையா அவர்களின் இசையில். பாடல் கேட்டு இணைந்திருங்கள் மக்களை. இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீங்கள் கேட்க இருப்பது நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா அவர்களின் குரலில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில், ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையில். கேட்டிணைந்தீர்கள் மக்களே, ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 10:11. கடல் ஏன் பெரியதாக இருக்கிறது என்று தெரியுமா? அது எல்லா நதிகளையும் தன்னோடு இணைத்துக் கொள்வதால் தான். மனிதர்களும் கொஞ்சம் விசாலமான மனதோடு இருந்தால் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், KV மகாதேவன் அவர்களின் இசையில். கேட்டிணைந்திருங்கள் மக்களை.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே.

நேரம் 10:19. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், எஸ் எம் சுப்பையா அவரின் இசையில். கேட்டிணைந்திருங்கள் மக்களே.

வேலை வாய்ப்பு செய்திகள். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை: தேர்வு செய்யப்படும் வாலண்டியர்ஸ் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள் புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்ட நீதிமன்றத்தின் https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 6104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர

റെയിൻബോ റിവൈൻ. நேரம் 10:25. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி அர்ஜுனும் கூட பேசிட்டு இருக்கேன். நட்சத்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா? ஒரு நட்சத்திரம் நான் மட்டும் ஒளிர்ந்தால் போதும் என்று நினைத்திருந்தால் இவ்வளவு அழகாக அதை ஜொலித்திருக்க முடியாது. நட்சத்திரங்கள் மொத்தமாக சேர்ந்து ஜொலிப்பதால் தான் வானில் நாம் நட்சத்திரங்களின் மின்னிப்பை பார்க்க முடிகிறது. ஸோ இது கற்றுத்தரும் பாடம், நாம் ஒன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை மிகவும் அழகாகிறது. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், KV மகாதேவன் அவர்களின் இசையில். கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் இது சத்தியம். திரைப்படத்திற்காக பி சுஷிலா மற்றும் ஜானகி குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை.

நேரம் 10:36. இயற்கை ஒரு அழகான கவிதை ஒன்று எழுதினால் அதன் தலைப்பு நிச்சயம் நிலவு என்றுதான் இருக்கும். சில அழகுகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நிலவும் அவற்றில் ஒன்று. நிலவை ரசிக்க காரணம் தேவையில்லை, அது நிலவாக இருப்பதே போதும். இப்படி நிலவை அற்புதமாக வர்ணிக்க என்னிடம் 1000 வார்த்தைகள் இருந்த போதும், அதை மேலும் வர்ணிக்கும் விதமாக அடுத்த பாடல் ஒன்று தொடர இருக்கிறது. என்ன பாடல் என்று பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், பெரிய எடுத்து பெண் திரைப்படத்திற்காக அன்று வந்ததும் அதே நிலா என்ற பாடல் ஒலிக்க இருக்கு. கேட்டிணைந்தர்கள் மக்களை, இதில் ரெயின்போ பண்பலை 101.4.

பார்த்து பார்த்து சலித்ததிலா, பாதி தேய்ந்தது வெள்ளை நிலா. அடடா, என்ன ஒரு வர்ணி புள்ள. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருப்பது இதுவும் நிலவு சார்ந்த ஒரு படம் தான். தேனிலவு திரைப்படத்திற்காக ஓஹோ எந்தன் பேபி அப்படின்னு ஒரு துள்ளலான பாடல் வர இருக்கிறது. ஏ எம் ராஜா மற்றும் ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், ஏ எம் ராஜா அவர்களின் இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எங்க எல்லாமே சமதூளு.

நேரம் 10:44. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக தூக்கணாங்குருவி எனும் பாடல். பி. சுஷிலா அவர்கள் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் கே. வி. மகாதேவன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் பிடிக்கவில்லை என்பதற்காக முழு புத்தகத்தையும் நாம் மூடிவிட மாட்டோம் அல்லவா? அதுபோலதான் கடினமான நேரங்களின் வாழ்க்கையின் மீதுள்ள நம்பிக்கையை கைவிட வேண்டாம். சுவாரஸ்யமான பக்கம் அடுத்த பக்கமாக கூட இருக்கலாம். நேரம் 10:48. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், குரலில் கே வி மகாதேவன், இசையில். கேட்டிணைந்திருங்கள் மக்களே.

நேரம் 10:55. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ரெயின்போ ரிவர் நிகழ்ச்சியில் மனதை தொடும் மெல்லிய பாடல்கள் கேட்டோம். நாள் முழுக்க நீங்கள் அடைந்த அயர்வு இந்த இரவின் குளிராலும் நம் பண்பலையின் இசையாலும் நீங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய கவலைகளை தலையணைக்கு கீழே வைத்துவிட்டு நாளைய நம்பிக்கையை இதயத்தில் வைத்து உறங்குங்கள். நாளைய நாள் கண்டிப்பாக சிறக்கும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன்.

நகர்கோவில் மற்றும் நேர்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் 11 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், கோடம்பாக்கம் படத்துல இருந்து காத்துட்டு இருக்க ரகசியமானது காதல் அப்படிங்கிற பாடல். சிற்பி அவங்களுடைய அழகான வரிகளை கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட. நான் சஹா பார்த்திபன்.

11 மணி 6 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலையில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம். எஸ் ரைட், அந்த வரிசையில உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் யாரடி நீ மோகினி படத்துல இருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாடல். ஹரிஹரன் அவங்களுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில வந்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

11:12 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வேல் படத்திலிருந்து கோவக்கார கிளியே அப்படிங்கிற பாடு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

எஸ் 11:16 நம்பகமான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கோவக்காரை கிளி அப்படின்னு வேல் படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மேலோட பாட்டு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக மலரே மௌனமா அப்படிங்கிற பாட்டு கர்ணா படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

பதினோரு மணி 22 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க, மலரே மௌனமா அப்படின்னு. தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிஹரன் அனுபமா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் அவங்களுக்காக ஆசை படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:27 அரும்பழகான பாடல், கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சிக்குடி இங்கே வருவான ஆசை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா அப்படின்னு ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் பாடின பாடல். ஏ ரஹ்மானுடைய இசையில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் கேட்டு நினச்சிருக்கேன் இசையிலையோட.

11 மணி 35 நிமிஷம் ஆக்கிட்டு இருக்கிற அழகான பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக உயிரிய படத்திலிருந்து நெஞ்சு நிலை அப்படிங்கிற பாட்டை தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல், நெஞ்சநிலை அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து என்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸ் படத்துலேருந்து எனக்கே எனக்கா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11 மணி 47 நிமிஷத்துல இருந்து அழகான பாடல் எனக்கே எனக்கா அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து இயற்கை படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படின்னு திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:53 ஆகிட்டிருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதிய தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோட முகநூலில் இணைஞ்சிருக்க நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து பாடலுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து பண்ணியிருக்காங்க, அவரும் இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பெரிய கைத்தட்டலோடு ரங்கசாமி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கோவை மாவட்டம் ஒண்டிபுத்தூர் அங்கிருந்து பண்ணியிருக்காங்க, அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முனிராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து பண்ணியிருக்காங்க. மதுரா குளத்தூர்லேருந்து பாலு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் பார்த்திபன் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகசியமானது காதல் அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. புஷ்பா இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மந்தவெளியிலிருந்து விநாயகம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. கனகரத்தினம் ஒரு பெரிய ஹார்ட்டோட பர்வதவர்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 11:55 நம்மோட இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து அன்னக்கிளி நீவாடியன் காதல் சீட்டெடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கீழணிஞ்சிருங்க இசையோடு. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் குரலில், ஈ ரா பழனிசாமி அவர்களின் வரிகளில், கொன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில், அகத்தியர் திரைப்படத்திற்காக நமசிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

4:05 நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாணி ஜெயராம் அவர்கள் குரலில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் வி குமார் மற்றும் காமதாஸ் இசையில் நங்கூரம் திரைப்படத்திற்காக கதிர்வேல் நாயகனே எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேஸ் ஐயர் அவர்கள் தவில். முதலில் மனசா மனசாமர்த்தியமேமி வர்தினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ரூபகதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரகர பிரியாராகத்தில்

0: இதுவரை பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: எம் எஸ் சுந்தரேஷ் ஐயர் அவர்கள் தவில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம்